ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 19 நாள் ஸ்ரீ பாராபவ வருடம் சித்திரை திங்கள் 26 நாள் 2026 ஆண்டு மே மாதம் 9 தேதி சனிக்கிழமை 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:56. கேட்கலாம் மங்கள இசை ராகம் நளினகாந்தி.

நிலையத்தில் நேரம் 5:59. நேரலினை கேட்கலாம். குறளமுதம் அதிகாரம் 103, குடி செயல்வகை, குறள் எண் 5. குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாச் சுற்றும் உலகு. பொருள்: குற்றம் இல்லாதவனை, குடிப்பெருமையை உயர்த்த பாடுபடுபவனை உலகத்தோர் உறவாக கொள்வர். குறளும் பொருளும் மீண்டும்: குற்றம் இலானாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமாய்ச் சுற்றும் உலகு. குற்றம் இல்லாதவனாய் குடிப்பெருமையை உயர்த்த பாடுபடுபவனை உலகத்தார் உறவாகக் கொள்வர். நேர்களே, குறளமுதம் கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேர்களே, இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம்.

இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. நீலகிரிவாழ் உயிரினங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்குகள் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ. நீரிழிவு நோய் குறித்து மருத்துவர் முகமது ஈசா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். சாட்சிகள் பாதுகாப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

இன்று காலை 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து விளையாட்டு தகவல்கள், திரைகாணம், நிறைவாக ஆரோக்கியமே ஆனந்தம். உடலுக்கு நன்மை பயக்கும் தானிய வகைகள் குறித்து எஸ் புனிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து சாதனை சிற்பிகள், நிறைவாக ரிட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துகள், குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம், தொடர்ந்து 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை, நேயர் விருப்பம், தலைப்பு உடற்பயிற்சியின் அவசியம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி நேரம் உருப்பட பாடல்கள். நேர்களே, பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 கட்கா கசடர 12 வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல்களை வழங்குகிறார்.

0: most critical energy corridors. Washington has accused Iran of threatening commercial shipping and destabilizing maritime traffic. Israel and Lebanon will resume negotiations with 2 days of intensive talks facilitated by the U.S. on 14th of May and 15th of May. U.S. State Department said delegations from both countries will meet in order to form a comprehensive peace and security agreement that substantively addresses the core concerns of both countries. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
3: வாழ்க்கை சிறக்க, பொருளுடையதாக இருக்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ, அறவழியில் ஒழுகுதல் வேண்டும். இதனையே அறத்தால் வருவதே இன்பம் என்று திருக்குறளும், செல்வத்து பயனே ஈதல் என்று மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனாரும், வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் என்று மருதன் இளநாகனாரும் புறநானூற்றில் கூறியுள்ளது ஈண்டு நோக்கத்தக்கது. மனித வாழ்க்கை சிறந்திருக்க வேண்டுமேயானால் ஓதல், உணர்தல், ஒழுகுதல் ஆகிய மூன்று நிலைகளை அவன் கடந்தாக வேண்டும். நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படை என்னவென்று உணராமல் நிறைவான சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ முடியாது. அதனை அறிய ஓதல் அவசியமானது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பது உலகநாதர் வாக்கு. ஓதல் என்பது கல்வி பயிலுதல், படித்தல், சொல்லுதல் என்ற பொருள்களை தரும். ஓதல் என்பது பொதுவாக கல்வி பயிலுதல் என்றாலும் நல் அற நூல்களை பயிலுதல் என்று நாம் கொள்ள வேண்டும். பயிலுதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட பாடத்தையோ அல்லது கலையையோ முறைப்படி பயில்வதை குறிக்கும். அதாவது உளம் கொள படித்தல் ஆகும். அவ்வாறு படிக்கும் கருத்துகளில் மனத்தை செலுத்தி அக்கருத்துகள் பற்றியே சிந்தித்து அதனோடு பொருந்திய நிலையில் பயின்ற நூல்களில் உள்ள அறக்கருத்துகளின் நுட்பமான உண்மையான மெய்ப்பொருளையும் உணர்தல் என்பதாகும். மனத்தால் ஈர்க்கப்பெறும் நல்லறக்கருத்துக்களை அதன் உயிர்ப்பொருளை உண்மையான அறிவின் துணை கொண்டு சிந்தித்து தெளிவு பெறும் நிலையில் உண்மையை உணரும் பக்குவத்தை மனமானது பெறும். இந்த நிலையில் உணர்தல் என்பது தன்னிச்சையாக நிகழும். தக்கது எது, தகாதது எது, நன்மை எது, தீமை எது, உண்மை எது, பொய் எது, அறம் எது, அறம் அல்லாதது எது என்பதை அறிந்து பின்பற்ற வேண்டிய மெய்ப்பொருளை பற்றி படரும் நல்ல மனம் உருவாகும் பொழுது அவரிடம் உள்ள அறியாமை என்று சொல்லும் இருள் நீங்கும். மருள் என்று சொல்லக்கூடிய மயக்கம் நீங்கும். அறிவு தெளிந்த ஞான நிலையை பெறும். இப்படிப்பட்ட நிலையில்தான் பேரின்பம் உண்டாகும். ஓதலுக்கு பின் ஒழுகல் என்னும் ஒழுக்க நிலையில் நிற்பவர் உயர்ந்து நிற்பர். மனத்தை நல்வழியில் செலுத்தி கற்க வேண்டியவற்றை கற்று அதன் உண்மை பொருளை உணர்ந்து அதற்கேற்ப ஒழுகல் என்ற மூன்று படிநிலைகளை வலியுறுத்தும் குரல்தான் கற்க, கசடர, கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதாகும். கற்க என்பது ஓதல் என்பதையும், கசடர கற்க என்பது உணர்தல் என்பதையும், நிற்க என்பது ஒழுகுதலையும் குறிக்கும். நூல்களை இடைவிடாமல் ஓதியும், ஓதியவற்றின் ஆழ்ந்த பொருளை சிந்தித்து உணர்ந்தும், பிறருக்கு எடுத்துச் சொல்லியும் தான் அவற்றின் வழியே ஒழுகாத நிலையில் யாதொரு பயனும் இல்லை. இங்கு நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். எவ்வளவுதான் நூல்களை படித்தாலும் பயனில்லை, படித்த நூல்களின் பொருளை உணர்ந்தாலும் பயனில்லை என்பதுதான் உண்மை. அப்படியென்றால் பயன் எப்போது விளையும் என்ற வினா எழும். தான் ஓதி உணர்ந்து பிறருக்கு எடுத்துரைத்த கருத்துகளின் வழி ஒழுகவில்லை என்றால், அதாவது தான் கற்ற, கற்பித்த, எடுத்துரைத்த அறங்களை பின்பற்றாவிட்டால் பெரிதொரு பயனும் இல்லை என்பதை உணர்தல் வேண்டும். கற்றவாறு, கேட்டவாறு அறநெறிகளை போற்றி உண்மை உணர்ந்து அதன்படி தானும் ஒழுகி பிறரையும் ஒழுகச் செய்து நல்வாழ்வு வாழ்வோமாக.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. நேர்களினை கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.

0: நேர்களே, கேட்ட பாடலுடன் இன்றைய அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிலையத்தின் நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: ஜெரோனியம் இந்த ரோஸ்மேரி தைமெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 வருடம், குறைந்தது 6 வருடம் அதனுடைய ஹீல்டு கிடைக்கும், விளைச்சல் கிடைக்கும். மற்றபடி யூகாலிப்டஸ் சைப்ரஸ் போது அது மரம் பல ஆண்டுகள் அதிலிருந்து எடுத்து நம்ம வந்துட்டு நீலகிரி தைலமாகவோ அல்லது சைப்ரஸ் தைலமாகவோ அதை நம்ம காய்ச்சி வடித்தல் முறையில் எடுத்து பயன்பெறலாம். மற்ற தாவரங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெரோனியம், ரோஸ்மெரி, தைம், பாம் ரோசா, இந்த லெமன் கிரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நடவு செய்யப்படி குறைந்தது 5 வருடம் முதல் 12 வருடங்கள் வரை, ஒவ்வொரு தாவர வளர்ச்சி பொறுத்தளவு 12 வருடங்கள் வரை அதனுடைய விளைச்சலை எடுத்து லாபம் பெறலாம்.
2: மலைப்பகுதிகளுக்கு ஏற்ற மூலிகை தாவரங்கள் சாகுபடி குறித்து விவசாயி சி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
3: நேர்களினை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கலாம். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா ஆஸ்பரலம் 4 கிராம் 1 கிலோ வீதம் அல்லது பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ வீதம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு, இலைக்கருகள் நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் அல்லது குளோரோதோலனில் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலைவெளி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள், நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அளிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2 மில்லி 1 லிட்டர் வீதம் அல்ல

0: தயோமிக்ஸாம் 0.2 மில்லி ஒரு லிட்டர் அல்லது இமிடாக்ளோஃப்ரீட் 0.2 மில்லி ஒரு லிட்டர் என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். நேர்களே, விவசாயிகளுக்கான அறிவிப்பு நிறைவேற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் 1 இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய

0: பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்பு பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்புப் பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிளஸ் டூ தேர்வில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி

0: பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக்க புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி. நீலகிரி வாழ் உயிரினங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: நீலகிரி மலைப்பகுதியில் சுமார் 16 மேற்பட்ட உள்ளூர் பறவை இனங்கள் இங்க காணப்படுது. அதுல முக்கியமான சிலவற்றை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நீலகிரி சிரிப்பான். நீலகிரி சிரிப்பான் அப்படிங்கறது வந்துட்டு ஆங்கிலத்துல எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பறவையோட சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதன் சிரிப்பது போலவே அது இருக்கும். இது வந்துட்டு நீலகிரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார மலைகள் மட்டுமே வாழக்கூடிய மிகவும் அரிதான ஒரு பறவை. அப்புறம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நீலகிரி காட்டுப்புறா, அதாவது நீலகிரி உட் பீஜன் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் அதை சொல்லுவாங்க. இது பெரிய அளவிலான ஒரு காட்டுப்புறா. இது பாத்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். அது கழுத்து பகுதியில பாத்தீங்கன்னா கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள்ல செஸ் போர்ட்ல இருக்கிற அந்த செக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கட்டம் போட்ட பகுதி அது மாதிரி இருக்கும். அதுவும் ஸ்பெஷாலிட்டி அதுக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீலகிரி நீலப்பறவை, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சோலைக்கிளின்னு சொல்லுவாங்க. நீலகிரி ப்ளூ ராபின் அல்லது சோலைக்கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சோலை காடுகள்ல தரைப்பகுதியில் வாழும் ஒரு சிறிய பறவை. ஒரு காலத்துல இது வந்துட்டு நீலகிரி ஷார்ட் விங் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு அழைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீலகிரி கருநீல ஈப்பிடிப்பான், அதாவது நீலகிரி ஃபிளை கேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது முழுவதும் நீல அடர் நீல நிறத்தில் இருக்கும் அழகான சிறிய பறவை. இது ஊட்டி போன்ற உயரமான பகுதிகளில் தோட்டங்களிலும் சார்ந்துள்ள சோலைகளிலும் இதை வந்துட்டு சர்வசாதாரணமா பார்க்கலாம். இது வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது ஆண் பறவையும் பெண் பறவையும் மாறுபட்டு இருக்கும். ஆண் பறவை வந்து அடர் நீலத்திலும் பெண் பறவை வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர்லயுமே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கருப்பு மற்றும் ஆரஞ்சு ஈப்பிடிப்பான், அதாவது பிளாக் அண்ட் ஆரஞ்சு ஃபிளை கேச்சர்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மிகவும் பளிச்சின்ன நிறம் கொண்டது, அதாவது ஆரஞ்சு கலர் அண்ட் பிளாக் கலர் அந்த காம்பினேஷன் நினைச்சாலே நமக்கு எவ்வளவு ஆசையா இருக்குல்ல, அவ்வளவு பளிச்சின்னு இருக்கும் அந்த பறவை. அது எங்க இருக்கும் அப்படின்னா புதர்கள் நிறைந்த சோலையோரங்கள்ல அது வந்துட்டு அதிகமா காணப்படும். பிற உயிரினங்கள், அதாவது அதர் எண்டமிக் ஸ்பீஷஸ் நம்ம பார்த்தோம்னா ஊட்டி நிலத்தவளை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஊட்டி புஷ் ஃப்ராக். நீலகிரி மலைப்பகுதியில மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு சிறிய வகை தவளையா இது வந்துட்டு கருதப்படுது. அடுத்தது மலபார் பச்சை நிற பாம்பு, அதாவது மலபார் பிட் வைப்பர் அப்படின்வாங்க. இது பல நிறங்கள்ல இருக்கும், அதாவது பச்சை பழுப்பு ஆரஞ்சு காணப்பட்டாலும் மேற்கு தொடர்ச்சியில மட்டுமே இது வந்துட்டு அதிகமா காணப்படக்கூடிய ஒரு பாம்பு வகையை சார்ந்தது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லவே தேவையில்லை, நீலகிரியில அதிகமாக காணக்கூடியது வந்துட்டு குறிஞ்சி மலர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூத்து குலுங்கக்கூடிய இந்த குறிஞ்சி மலர் வந்துட்டு அதிகமா எங்க இருக்கும் அப்படின்னா நீலகிரி உயிர் சூழ் மண்டலத்துல நம்ம இதை பார்க்கலாம். இது மலைகளுக்கு நீல போர்வை போற்றினது போல ஒரு அழகான பூக்கக்கூடிய ஒரு

வளருது. இது வந்துட்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகவும் அரிதாக பூக்கக்கூடிய பறவை. இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல இதை பார்க்கலாம். ஒவ்வொரு ஏரியால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்துட்டு அது பூக்கும். அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்க வேண்டிய பூ தான், பட் என்னன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வருஷமா அது விதைச்சிருப்பாங்க இல்லைங்களா, அப்போ அது ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் அது வந்துட்டு பார்க்கலாம். மேலும் வந்துட்டு நிறைய பாத்தீங்கன்னா யானை கூட்டங்கள், புலிகள் போன்றவை வந்துட்டு அடர்ந்த காடுகளை வந்துட்டு அதோட இடிப்பிடமா கொண்டு விளங்குகிறது. அப்புறம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மண்ணின் மைந்தர்கள். யாரு நம்ம மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லுவோம் அப்படின்னா, பழங்குடியின மக்களை தான் நம்ம வந்துட்டு மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இயற்கையோடு இணைந்து வாழ்வது எப்படி, அதை எப்படி நம்ம வந்துட்டு இந்த சுற்றுச்சூழலை அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம அதோடைய சார்ந்து வாழலாம் அப்படிங்கறது வந்துட்டு இவங்க வந்து ஒரு கொள்கையாவே வச்சிருப்பாங்க. இதுல முக்கியமானவங்க யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோடர்கள். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நீலகிரியில மிகவும் புகழ்பெற்ற மற்றும் தனித்துவமான பழங்குடியினருங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தோடர்கள்.

0: நீலகிரி வாழ் உயிரினங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நிலையத்தில் நேரம் 7 மணி.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் அளிக்கிறார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.
3: என்ன ரீசனால ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். டைப் 1 டயபெட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இன்சுலின் குறைபாடு இருக்கிறதுனால அது வெளியில இருந்து செயற்கையா வந்து நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது மூலமா நமக்கு வந்து அந்த இன்சுலின் உடம்புக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸஸ் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் கொண்டு போய் ஸ்டோரேஜ் ஆயிருது. இப்போ வந்து அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் நார்மல் வந்துடும். இதே டைப் 2 டயபெட்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது உங்கள் உடம்புல ஆல்ரெடி இன்சுலின் இருக்கு, போதுமானதை விட அதிகமாகவே இன்சுலின் இருக்கு, இன்சுலினோட பேச்சு வந்து உடம்பு கேட்டுக்க மாட்டேங்குது. இப்போ வந்து அந்த இன்சுலினோட பேச்சு உடம்பு கேட்டுக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம். ஸோ மெட்ஃபார்மின் மாதிரியான டேப்லெட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் நிறைய கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு, மெட்ஃபார்மின், சல்ஃபோர்மின் யூரியாஸ், அப்புறம் வந்து DPP-4 இன்ஹிபிட்டர்னு சொல்லுவாங்க, SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ், GLP-1 ஆகனிஸ்ட், இந்த மாதிரி நிறைய கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கிளாஸ் ஆஃப் ஆன்டி டயபெட்டிக் மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பாடி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம இந்த மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் கண்ட்ரோல் வரும். குளுக்கோஸ் லெவல்ஸ் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறது மூலமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கண் பார்வை பிரச்சனைகள் நம்ம தவிர்த்துக்கலாம், ரெட்டினோபதி ப்ரிவென்ட் பண்ணலாம், நியூரோபதி நரம்பு பிரச்சனை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், அண்ட் ஃபியூச்சர் வந்து நெஃப்ரோபதி கிட்னி டேமேஜ் ஆகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ வந்து சுகர் நமக்கு இருக்கா இல்லையான்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா சிம்பிளாக வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது மூலமாக தெரிஞ்சிக்கலாம். பட் வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில அறிகுறிகள் உடம்புல தென்படும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்னா அதிகமாக தாகம் எடுக்கும், அதிகமாக யூரின் போகிற மாதிரி இருக்கும், அதிகமாக பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியான்னு சொல்லுவாங்க. அதிகமாக தாகம், அதிகமாக யூரின், அப்புறம் அதிகமாக வந்து பசி எடுக்கிறது, நைட் டைமில் எந்திரிச்சிருந்து யூரின் போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அண்ட் வந்து வெயிட் லாஸ் ஏற்படலாம். இதெல்லாமே இருக்குன்னா நம்ம ஒரு டைம் கண்டிப்பாக வந்து மருத்துவர் அணுகி நம்ம வந்து சர்க்கரை அளவுகள் சரி பார்த்துக்கிறது நல்லது. சர்க்கரை அளவுகள் பொதுவாக வந்து சர்க்கரை அளவுகளோட நார்மல் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வீட்டில் எடுத்து பார்க்கும்போது 100 கீழே இருக்கணும் வேல்யூஸ். சாப்பிட்டதுக்கப்புறம் 140 mg/dL லெவல்குள்ளே இருக்கணும். இதுக்கு மேலே இருக்குன்னா கொஞ்சம் வந்து ஒரு 20 units வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உடனே மாத்திரை போட வேண்டிய அவசியம் இல்லை, பட் வந்து சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம பண்ணிட்டோம். கொஞ்சம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியில் சாப்பிட நம்ம அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ்னா அவாய்ட் பண்ணிக்கிறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணுறது, வெயிட்டு குறைச்சிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போதே வந்து நமக்கு லெவல்ஸ் நார்மல் ஆயிரும். பட் இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் நமக்கு வந்து சுகர் வரப்போகுது அப்படின்றதுக்கு ஒரு சில வந்து சயின்ஸ் நமக்கு தெரியும், அதாவது அறிகுறிகள் நமக்கு வந்து முன்கூட்டி நமக்கு உடம்புல தெரியும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டுருக்கா இல்லையா அப்படின்றது. இதை நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த கழுத்து பகுதி, கழுத்தோட பின்பகுதிகளில், அப்புறம் வந்து அக்கல்கள்லாம் வந்து ரொம்ப கருப்பாக தோள்கள் தென்பட்டுச்சுன்னா அகேந்தசூஸ் நைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சைன் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் வந்து விமனில் வந்து PCOD கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கும் ஃபியூச்சரில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொப்பை பெருசாக இருக்கிறதுனால கூட வந்து நமக்கு சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு இண்டிகேட்டர் தான். ஸோ இந்த மாதிரியான சில இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பரிசோதனை எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் சர்க்கரை நோய் நமக்கு இருக்கா இல்லையான் தெரிஞ்சதுக்கான என்னென்னலாம் டெஸ்ட் இருக்கு அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் பிளட் சுகர், இது எல்லாருக்குமே தெரியும். சர்க்கரை நோயை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து பரிசோதனைகள் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் பிளட் சுகர், வெறும் வயிற்றில் 8 மணி நேரம் வெறும் வயிற்றில் இருந்துட்டு காலையில் வந்து வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போய் பிளட் டெஸ்ட் கொடுப்பாங்க. எதுவுமே இனிப்பாக எடுத்துக்காம போய் டெஸ்ட் கொடுப்பாங்க, டீ காஃபி கூட எடுக்காமல் டெஸ்ட் கொடுக்கணும். அண்ட் இது போக சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம குளுக்கோஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது. இது ரெண்டு பரிசோதனை செஞ்சு பார்த்துக்க. இது ரெண்டு இல்லாமல் இன்னொரு முக்கியமான டெஸ்ட்டு 3 மாதத்துக்கான சராசரி HbA1c லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு

0: அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: நலமுடன் வாழ.
2: இதுவரை நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் வழங்கினார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.
3: நிலையத்தில் நேரம் 7:05. நேர்களை இனி கேட்கலாம் திரைகாணம்.

0: கேட்ட பாடல் இட்லி கடை திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் தனுஷ் அறிவு இணைந்து பாடியது. ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களோட இசையில
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் சாட்சி பாதுகாப்பு சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
1: இது வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த குழந்தையோட பாதுகாப்பு கருதி, பிரைவசிய கருதி, அதாவது இந்த விஷயம் வந்து வெளியே போயிடக்கூடாது, பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறத கருதி, மைனர் குழந்தை அப்படிங்கறனால எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, விஷயம் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கறனால பாதுகாப்பான முறையில வந்து விசாரணையெல்லாம் நடத்தப்படுது. இது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம கோயம்புத்தூர் நீதிமன்றத்திலயோ இல்ல உதகமண்ட நீதிமன்றத்திலயோ வந்து நிறைய வழக்குகள் வந்து துரிதமா வந்து நீதிமன்றத்துல இருந்து விசாரணைக்கு எடுத்து அதன் மீது வந்து உத்தரவு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி குற்ற வழக்குகள்ல வந்து நம்ம எப்படி பிணை மனு வந்து எப்படி தாக்கல் செஞ்சு நம்ம அவங்கள வந்து வெளியே எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, போக்சோ ஆக்டுக்கெலாம் வந்து மினிமம் வந்து குறைந்தபட்சம் 90 நாட்கள் தான் வந்து விடுதலை செய்யணும், பிணை மனு வந்து அனுமதிக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, கடுமையான ரொம்ப சீரியஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக 90 நாட்களுக்குள்ளே வந்து விசாரணை செஞ்சு சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கையை வந்து பதிவு செய்யணுங்கிறக்காக, சீக்கிரமாக விசாரணை செய்யணுங்கிறக்காக அவங்கள வந்து பிணை மனு வந்து அனுமதிக்க மாட்டாங்க. 6 மணி வரைக்கும் தான் வந்து அவங்களுக்கு டியூரேஷன், அதுக்கப்புறம் வந்து அவங்க இதை பண்ண முடியாது. பெண்களாக இருந்தாங்கன்னா பெண் போலீஸ் மட்டும்தான் அவங்களை கையாளணும் அப்படிங்கிற வந்து விதிமுறைகள் இருக்குது. பெண்களை வந்து ஆண் போலீஸ் வந்து விசாரணையோ இல்லை அவங்கள வந்து கைது செய்யறதான நடவடிக்கைகளோ வந்து ஈடுபட முடியாது. பெண் போலீஸ் தான் அவங்கள விசாரிக்கணும், பெண் போலீஸ் தான் வந்து அவங்கள பாதுகாப்பாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு முறையாக வந்து அவங்கள விசாரணை செஞ்சு அவங்கள வந்து இந்த குற்றத்துக்காக வந்து நாங்கள் அவங்கள வந்து காவல் இதில் வந்து நாங்கள் இது வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப நண்பர்களோ இல்லை யாருக்கோ அவங்கக்கிட்ட வந்து தொலைபேசி எண்ணோ இல்லை எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அப்படின்னு கேட்டுட்டு போலீஸ் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துருவாங்க. ஒருவேளை அப்படி தெரியல என்ன செய்யறது அப்படின்னா, நீங்கள் உடனடியாக துரிதமாக அங்கே இருக்கிற போலீஸ்கிட்டையும் நீங்கள் தைரியமாக வந்து, சார் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, என்ன குற்றத்துக்காக வந்து நீங்கள் அவரை வந்து கைது செய்கிறீங்க அப்படிங்கன்னு கேட்கலாம். இது அவங்க மட்டும்தான் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், யார் வந்து கைது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களே கூட கேட்கலாம், சார் என்னை எதுக்காக நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க, என்ன குற்றத்துக்காக, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, என் மேலே வந்து என்ன நீங்கள் வந்து குற்றச்சாட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எந்த செக்ஷன் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா விவரமும் அவங்க வந்து போலீஸ் வந்து கொடுக்கறது கட்டாயமாக கொடுக்கணுங்கிறது தான் அதோட விதிமுறைகள். ஒருத்தரை பார்க்குறோம், அவர் நைட்டு வராரு, காலையில் விடிய காலையில் வந்து போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. அப்படி இருக்கும்போது 24 மணி நேரத்துக்குள்ளார அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உடனடியாக அவரை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவரை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவரை வந்து என்ன நோக்கத்துக்காக வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் செஞ்சுருக்காங்க, என்னென்ன குற்றப்பின்னணிகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரணை செய்து இந்த குற்றத்துக்காக வந்து நாங்கள் இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து கையில் வந்து ஃபியர் ரிப்போர்ட்டுங்கிற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்து அதோட நகல் ஒரிஜினல் வந்து நம்ம அங்கேயே வாங்கி கொள்ளலாம், போலீஸ் ஸ்டேஷன்லேயே நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஃபர்தராக நம்ம மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அங்கேயே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு நான் கேட்டால் வந்து போலீஸ் எல்லாம் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு, இது வந்து ஒருத்தர் தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தியாவசியமான விஷயம். ஸோ வந்து இது சொல்ல முடியாது அப்படின்னு காவலர்களும் சொல்ல முடியாது. அதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுட்டு உடனடியாக அதுக்கான இலீகலாக நம்ம இப்போ இது எப்படி கொண்டு போகலாம், அவருக்கு வந்து பெயில் போடணுமா, உடனடியாக துரிதமா அவர் வந்து என்ன குற்றத்துக்காக இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, இது மட்டும் இல்லாம இப்போ முதல் முறையா தான் வந்து குற்றம் செஞ்சிருக்காங்க. ஒரு பையன் வந்து திருட்டு வழக்குல வந்து இப்பதான் முதல் முறையா வந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் மேல வந்து ஏற்கனவே கேஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒருவேளை அவனுக்கு எதிராக சாட்சிகளோ இல்ல ஏதோ வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வந்து விடுதலை பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா உண்டு. இது எல்லாமே வந்து நம்ம நீதிமன்றத்தில் வந்து அங்கேயே சொல்லுவாங்க, போலீஸ் தரப்புல வந்து காவலர்கள் தரப்புல வந்து முதல் தடவை தான் செஞ்சுருக்காங்க, ஒத்துக்கிறாரா இல்லையா, இல்லை வந்து இப்படி இது வந்து நடந்தது அப்படின்னு முறையாக விசாரணைக்கு உட்படுத்தி அதன் மேலே வந்து உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்படுறது.
2: சட்டம் அறிவோம்.
0: இதுவரை சாட்சி பாதுகாப்பு சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
3: இத்துடன் காலை கதிர் நிகழ்ச்சி

0: பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று கொல்கத்தாவில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சுவேந்த அதிகாரி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அமித்ஷா அனைத்து தரப்பு ஆதரவும் திரு சுவேந்த அதிகாரிக்கு இருந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்த திரு சுவேந்த அதிகாரி மாநிலத்தில் முதல் பிஜேபி ஆட்சியை அமைக்க உரிமை கோரினார். திரு சுவேந்த அதிகாரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியானதும் அவரது சொந்த மாவட்டமான கிழக்கு மிதினாபூர் மற்றும் அவரது தொகுதியான நந்திகிராமில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரியானாவின் அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சார்பில் பஞ்ச்குலா மேயர் பதவிக்கு திரு ஷியாம்லால் பன்சால், அம்பாலாவில் திருமதி அக்ஷிதா சைனி மற்றும் சோனிபட்டில் திரு ராஜீவ் ஜெயின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனிபட்டில் திரு கமல் திவான், பஞ்ச்குலாவில் திருமதி சுதா பரத்வாஜ் மற்றும் ரேவாரி நகராட்சி தலைவர் பதவிக்கு திருமதி நிஹாரிகா பிரவீன் சௌத்ரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் ரேவாரி மற்றும் தாருஹேரா நகராட்சிகளுக்கான தலைவர் பதவிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரீபிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா நாட்டின் சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை நேரில் சந்தித்து பேசினார். கயானா தலைநகர் ஜார்ஜ்டவுனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் கயானா இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளின் சுகாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தனது பயணத்தின் முதல்கட்டமாக ஜமைக்காவிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சூரிநாம் நாட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கயானாவில் தங்கியுள்ளார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டிற்கு செல்லவுள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரோஸ் மெக்கனா இன்று இந்தியா வருகிறார். வரும் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் இந்திய உணவு இறக்குமதியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் வர்த்தக அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள வணிக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். சிலி அமைச்சர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விரைவில் சிலியுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் சிலி அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு உயரதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மற்றும் ஏமன் நாட்டின் இணையமைச்சர் திரு முகமது அல் காதிமி ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனா்.

மேலும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஏமன் இணையமைச்சர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தையின் 10வது பதிப்பிலும் கலந்து கொண்டார் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 2வது உலகப் போரில் சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ரஷ்யாவில் இன்று நடைபெறவுள்ள வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தனது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு டிரம்ப், இன்று முதல் மே 11 வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் ஒரு பகுதியாக இரு தரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2வது உலகப் போருக்கு பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஷாஹெட் ரக ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்லவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் ராணுவ தொழில் கட்டமைப்பை முடக்குவதற்கும் சட்டவிரோத வணிகங்களுக்கு உதவும் வெளிநாட்டு நிறுவனங்களை தண்டிப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மீதும் தடைகள் பாயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அமைச்சர் திரு கிருஷன் லால் பன்வார் சாலை விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். பானிபட் அருகே ஜி டி சாலையில் வந்த வாகனம் ஒன்று இவர் பயணம் செய்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்பாலா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சோனிபட் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும், இதில் அமைச்சருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிஜேபி மாநில தலைவர் திரு மோகன்லால் படோலி கூறினார். அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாகவும், முன்னெச்சரிக்கையாக சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும், கேரளம் மாஹே லட்சத்தீவுகள் மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை சமவெளி பகுதிகளில் இன்று மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும், நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மோகன் பகான் அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ருத்ரங்கேஷ் பாலசாஹேப் பாட்டில் தங்கப்பதக்கம் என்று முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ரங்கேஷ் பாட்டில் 252.9 புள்ளிகள் குவித்து முதலிடத்தை பிடித்தார். ஹரியானாவைச் சேர்ந்த ரோஹித் கன்யான் 251.9 புள்ளிகளுடன் 2வது இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பைதுர்கியா பிஸ்வாஸ் 230.8 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஸ்மித் சாட்டர்ஜி 251 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கிடையே 3 நாட்கள்

0: அரசு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.

0: 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கீழே சத்தம்
3: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

0: ஒளித்த பாடல் பைசன் திரைப்படத்திற்காக நிவாஸ் கே பிரசன்னா அவர்களோட இசையில குரல்ல ஒலிக்கு கேட்டோம். நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: இது
2: குட் மார்னிங் மில்கிரீஸ்.
3: என்னமா கேள சத்தா
4: பேசிட்டீங்க மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஒலித்த பாடல் தங்களான் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களோட இசையில கேட்டோம்.
1: தரும் பாடல்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இது
2: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
3: என்னமா கேள சத்தம்
4: பேசிட்டீங்க மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

இந்தியன் ஐபிஎல் லீக் 2026 லக்னோ. வாஜ்பாய் மைதானத்தில் நடந்த போட்டியில் லக்னோ மற்றும் பெங்களூரு அணிகள் மோதின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. லக்னோ அணிக்கு மிச்சல் மார்ஷ், அர்ஷின் குல்கர்னி அதிரடி துவக்கம் தந்தனர். 1.3 ஓவரில் லேசான மழை பெய்ய ஆட்டம் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டது. பின் மார்ஷ் ரன் மழை பொழிந்தார். ஹெசல்வுட் ஓவரில் 3 பவுண்டரி அடித்த மார்ஷ் கிரிக்கெட் லீக் அரங்கில் தனது அதிவேக அரைசதம் எட்டினார். இவர் 20 பந்துகளில் இந்த அரைசதத்தை எட்டினார். லக்னோ அணி 9 ஓவர்களில் 95 ரனுக்கு 0 விக்கெட் என்ற நிலையில் இருந்தபோது மீண்டும் மழை குறுக்கிட ஆட்டம் நிறுத்தப்பட்டது. பின் ஆட்டம் துவங்கியதும் குல்கர்னி 17 ரன்களில் அவுட் ஆனார். ரொமாரியோ ஷெப்பர்ட் பந்தை பவுண்டரிக்கு அனுப்பிய மிச்சல் மார்ஷ் 49 பந்தில் சதம் எட்டினார். லக்னோ அணி 14 ஓவரில் 145 ரனுக்கு 1 விக்கெட் என்ற நிலையில் இருந்தபோது மழை பெய்ய ஆட்டம் தடைப்பட்டது. இதையடுத்து 19 ஓவராக போட்டி குறைக்கப்பட்டது. ஹெசல்வுட் வேகத்தில் மார்ஷ் 111 ரன்களில் வெளியேறினார். இவர் 56 பந்தில் 9 பவுண்டரிகள் மற்றும் 9 சிக்சர்கள் அடித்தார். பூரன் 38 ரன்களில் எடுத்தார். லக்னோ அணி 19 ஓவர்களில் 209 ரன் எடுத்தது. ரிஷப் 32 ரன்களுடனும் மார்க்ரம் 1 ரன்களிலும் அவுட் ஆகாமல் இருந்தனர். பெங்களூரு அணிக்கு டக்வர்த் லீவிஸ் விதிப்படி 19 ஓவர்களில் 213 ரன் மாற்றப்பட்டது. ஜாக்கப் பெத்தல் 4 ரன்களில் வெளியேற கோலி டக்அவுட் ஆனார். 1.2 ஓவரில் 9 ரனுக்கு 2 விக்கெட் என்ற நிலையில் இருந்தபோது படிதார் 26 பந்தில் அரைசதம் எட்டினார். பிரின்ஸ் யாதவ் ஓவரில் படிகள் 34 ரன்களுடன் வெளியேற ஜிதேஷ் சர்மா 1 ரன்களில் வெளியேறினார். ஷபாஸ் அகமது பந்தில் படிதார் 61 ரன்களில் அவுட்டாக பெங்களூரு அணி 12 ஓவர்களில் 113 ரனுக்கு 5 விக்கெட் இழந்தது. டிம் டேவிட் 40 ரன் எடுத்தார். கடைசி ஓவரில் பெங்களூர் வெற்றிக்கு 20 ரன் தேவைப்பட்டன. இதில் 10 ரன் மட்டும் எடுக்கப்பட்டன. பெங்களூரு அணி 19 ஓவரில் 203 ரனுக்கு 6 விக்கெட் என்ற நிலையில் தோல்வியடைந்தது. ஷெப்பர்ட் 23 ரன்களிலும் குர்னால் பாண்டியா 28 ரன்களிலும் அவுட் ஆகாமல் இருந்தனர். பெங்களூரு அணிக்காக நேற்று களமிறங்கிய புவனேஸ்வர் குமார் கிரிக்கெட் லீக் அரங்கில் 200 போட்டியில் பங்கேற்று உலகின் முதல் வேகப்பந்து வீச்சாளரானார். ஒட்டுமொத்த இலக்கை எட்டிய 12th வீரர். முதலிடத்தில் தோனி 278 போட்டி, பெங்களூரு 24 போட்டி, புனே 31 போட்டி, ஹைதராபாத் 145 அணிக்காக விளையாடியுள்ளார் புவனேஸ்வர். கிரிக்கெட் லீக் வரலாற்றில் 200 விக்கெட் வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சாளர். இதுவரை 215 விக்கெட், 347 ரன்

ஆஸ்திரேலியாவின் பிரஸ்போனில் சர்வதேச டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஆண்கள் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நெதர்லாந்தின் ராபின் ஹாஸ் ஜோடி, அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரே, நதானியல் லெமன்ஸ் ஜோடியை எதிர்கொண்டது. டை பிரேக்கர் வரை சென்ற முதல் செட்டை 7-6 என கைப்பற்றிய இந்தியா நெதர்லாந்து ஜோடி டை பிரேக்கர் வரை நீடித்து இரண்டாவது செட்டை 7-6 என தன்வசம் படுத்தியது. 1:36 நீடித்த போட்டியில் அபாரமாக ஆடிய யூகி பாம்ரி ராபின் ஹாஸ் ஜோடி 7-6 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. இதில் இங்கிலாந்தின் லாய்ட் கிளாஸ்புல் நெதர்லாந்தின் ஜீன் ஜூலியன் ரோஜர் ஜோடியை சந்திக்கிறது. ஆண்கள் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நெதர்லாந்தின் ராபின் ஹாஸ் ஜோடி, இங்கிலாந்தின் லாயட் கிளாஸ்புல் நெதர்லாந்தின் ஜூன் ஜூலியன் ரோஜர் ஜோடியை எதிர்கொண்டது. முதல் செட்டை 3-6 என இழந்த பாம்ரி ஹாஸ் ஜோடி டை பிரேக்கர் வரை சென்று இரண்டாவது செட்டை 7-6 என கைப்பற்றியது. வெற்றியாளரை நிர்ணயிக்கும் மூன்றாவது சூப்பர் டை பிரேக்கரில் இந்தியா நெதர்லாந்து ஜோடி 9-11 என தோல்வியடைந்தது. 1:40 நீடித்த போட்டியில் பாம்ரி ஹாஸ் ஜோடி 3-6, 7-6, 9-11 என்ற கணக்கில் வெளியேறியது.

0: ஒலித்த பாடல் விடுதலை 2 திரைப்படத்துக்காக இளையராஜா அனன்யா பட் இணைந்து பாடியது. இளையராஜா அவர்களோட இசையில.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. ஆரோக்கியமே ஆனந்தம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உடலுக்கு நன்மை பயக்கும் தானிய வகைகள் குறித்து செவிலியர் எஸ் புனிதா அவர்கள் வழங்கும் ஆலோசனையை கேட்கலாம்.
3: உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள். அன்றைக்கு அவர்கள் உண்ட ஊட்டச்சத்து மிக உணவுதான் இன்றைக்கும் அவர்களின் ஆரோக்கியத்திற்கு காரணமாக விளங்குகின்றது. இன்றைக்கு உள்ள இளம் தலைமுறையினர் மருந்தே உணவு என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதற்கு காரணம் மாறி வரும் உணவு பழக்கம்தான். இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் ஆகிவிட்டது. இதுவே நோய்களுக்கு ஆதாரமாக மாறிவிட்டது. இதிலிருந்து நாம் உடலை பாதுகாக்க மீண்டும் முற்காலத்திற்கு உணவு முறைக்கு மாற வேண்டும். தானியங்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை அளிக்கின்றன. அரிசி, கோதுமை, பார்லி, வரகு, கம்பு, சோளம், சாமை போன்ற தானியங்களை சமைத்து உண்பதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கொழுப்பு சத்து குறையும், உடல் பருமன் ஏற்படாது. கம்பு, சோளம், வரகு, சாமை, கேழ்வரகு போன்ற சிறு தானியங்கள் கிராமங்களில் இன்றைக்கும் சிறு தானியங்களாக சமைத்து சாப்பிடுபவர்கள் உள்ளனர். அதனால்தான் அவர்களுக்கு நீரிழிவு, உடல் பருமன், இதய நோய் போன்றவை ஏற்படுவதில்லை. கம்பு, சோளம் அதாவது கம்பில் புரதம், சுண்ணாம்பு, பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் உயிர் சத்துக்களும் உள்ளன. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும், உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைக்க உதவும், வேண்டாத கொழுப்புகளை கரைக்கும், உடல் பருமனை குறைக்கும். இது தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியை பெருக்கும், உடல் வலிமையை அதிகரிக்கும். சோளத்தில் உடலுக்கு அத்தியாவசியமான புரதம், இரும்பு, கால்சியம் சத்துக்கள் அடங்கியுள்ளன. சோள உணவுகள் உடலுக்கு உறுதி அளிக்க வல்லது, உடல் பருமனை குறைக்கும், வயிற்றுப்புண்ணை ஆற்றும், வாய் நாற்றத்தை போக்கும். வரகு, ராகி. வரகில் புரதம், இரும்பு மற்றும் சுண்ணாம்பு சத்து உள்ளது. இது உடல் எடையை குறைக்கக்கூடியது. மாதவிடாய் கோளாறு கொண்ட பெண்கள் வரகை சமைத்து சாப்பிடுவது நல்லது. தானியங்களில் அதிக சத்து மிக்க கேழ்வரகு, ராகி என்றும் இதனை அழைக்கின்றனர். இதில் புரதம், தாது, உப்பு, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து மற்றும் உயிர் சத்துக்களும் இருக்கின்றன. இது உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்திருக்க உதவும், குடலுக்கு வலிமை அளிக்கும். நீரிழிவு நோயாளிகள் கூட கேழ்வரகால் செய்த பண்டங்களை சாப்பிடலாம். கேழ்வரகை கொண்டுதான் ராகி மால்ட் தயாரிக்கிறார்கள். ஆண்மைக்கு சாமை. சாமை உணவு அனைத்து வயதினருக்கும் ஏற்றது. இது மலச்சிக்கலை போக்கும், வயிற்று சம்பந்த நோய்களையும் கட்டுப்படுத்தும். நீரிழிவு நோயாளிகள் கூட சாமையை தயாரித்த உணவை உண்ணலாம். சம்பா அரிசி. நாம் அன்றாட உணவிற்கு பயன்படுத்தும் அரிசியில் பச்சரிசி, புழுங்கல் அரிசி, சம்பா அரிசி என பல வகைகள் உள்ளன. புழுங்கல் அரிசி உடல் நலத்துக்கு ஏற்றது, மலச்சிக்கல் ஏற்படாது. பச்சரிசி எளிதில் ஜீரணிக்காது, கொழுப்பச்சத்தை அதிகமாக்கும், இதனால் உடல் பருமனாகும். வயிற்று தொடர்பான நோய்கள் உள்ளவர்கள் பச்சரிசியை தவிர்க்க வேண்டும். உடல் இழைத்தவர்கள் பச்சரிசியை சாப்பிடலாம். சம்பா வகையில் சீரக சம்பா அரிசி ஆரம்ப நிலை வாத நோய்களை போக்க வல்லது. பசியை ஊக்குவிக்கும் ஈர்க்கு சம்பா அரிசி சாப்பிட ருசியானது, ஆனால் பித்தம் கூடும். குண்டு சம்பா, மிளகு சம்பா, மளிகை சம்பா, மணிச்சம்பா, கோரைச்சம்பா, கடைச்சம்பா, குறிஞ்சம்பா போன்ற மருத்துவம் குணமிக்க நிறைந்தவை. கோதுமை பார்லி. அரிசியை விட கோதுமையில் அதிக புரசத்துக்கள் உள்ளன. கோதுமையில் புரதம், சர்க்கரை, சுண்ணாம்பு, பாஸ்பரஸ், இரும்பு, கேரட்டின், யாசிக் போன்ற பல சத்துக்கள் உள்ளன. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்தது, மலச்சிக்கல் உண்டாகாது. வட இந்திய மக்கள் கோதுமையை முழு நேர உணவாக பயன்படுத்துகின்றனர். பார்லி. குழந்தை முதல் முதியவர் வரை சாப்பிட தகுந்த உணவு பார்லி. நோயுள்ளவர்களும் நோயற்றவர்களும் சாப்பிடலாம். இதை கஞ்சியாக காய்ச்சி குடிப்பர். உடலில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றி எடையை குறைக்கும், உடல் வறட்சியை போக்க வல்லது. நீடித்த மலச்சிக்கல் உள்ளவர்கள் பார்லியை சாப்பிட்டால் குணமாகும், காய்ச்சலை தடுக்கும், வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்கும், சிறுநீர் தாராளமாக பிரிய உதவும், உடல் புண்ணை ஆற்றும், இருமலை தணிக்கும், எலும்புகளுக்கு உறுதி தரும். சிறு தானியங்கள் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்தது. முழு தானியங்கள் பல முக்கிய ஊட்டச்சத்துக்களும் வழங்கின்றன. நார்ச்சத்து. முழு தானியங்களில் உள்ள நார்ச்சத்தின் பெரும்பகுதியை சிறு தானியங்களில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்தது. சிறு தானியங்களில் உள்ள நார்ச்சத்தின் பெரும்பகுதியை தவிடு வழங்குகிறது. வைட்டமின்கள். சிறு தானியங்களில் நியாசின், தியாமின் மற்றும் ஃபெலோட் உள்ள மற்றும் பி வைட்டமின்களும் உள்ளன. கனிமங்கள். அவற்றில் துத்தநாகம், இரும்பு, மெக்னீசியம் மற்றும் மாங்கனீஸ் போன்ற கனிமங்களும் நல்ல அளவில் உள்ளன. புரதம். ஒரு தானியங்களில் ஒரு வேளைக்கு பல கிராம் புரதம் உள்ளது. ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள். சிறு தானியங்களில் உள்ள பல சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற தடுப்பான்களாக செயல்படுகிறது. இவற்றில் ஃபைட்டிக் அமிலம், லிக்னைன், ஃபெருலிக் அமிலம் மற்றும் கந்தக சேர்மங்கள் ஆகியவை அடங்கும். சிறு தானியங்களும் அதனுடைய பயன்களையும் பார்க்கலாம். சிறு தானிய வகைகள். குதிரைவாளி, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, கம்பு, பனிவரகு, சோளம். குதிரைவாளியில் அடங்கியுள்ள சத்துக்களை பார்க்கலாம். குதிரைவாளியில் நார்சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து ஆகியவை அதிக அளவில் உள்ளது. குதிரைவாளியில் கோதுமையில் இருப்பதை விட 6 மடங்கு நார்சத்து உள்ளது. பி கேரோட்டின், மாவு சத்து, கால்சியம், பி கேரோட்டின், தயமின், ரிபோஃப்ளோவின் ஆகிய சத்துக்களும் அடங்கியுள்ளன. இதில் மாவு சத்து மற்றும் கொழுப்பு சத்தும் அதிக அளவில் காணப்படுகிறது. 100 கிராம் குதிரைவாளியில் புரத சத்து 62.2 கிராம், கொழுப்பு சத்து 2.2 கிராம், தாது உப்புகள் 4.4 கிராம், நார்சத்து 9.8 கிராம், மாவு சத்து 65.5 கிராம், கால்சியம் 11 மில்லிகிராம் அளவில் உள்ளன. குதிரைவாளியின் மருத்துவ பயன்கள். குதிரைவாளியை தினமும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும். செரிமான பிரச்சனைகள், இரத்த சோகை நோய் உள்ளிட்டவற்றை குணப்படுத்தலாம். இது சிறுநீரை அதிகமாக பெருக்கும் சக்தி கொண்டது. இதனால் உடலில் உள்ள தேவையற்ற உப்புகளை கரைக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும் பீட்டா கேரோட்டின் இதில் அதிக அளவு உள்ளது. இது ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகவும் வேலை செய்கிறது. ஊட்டச்சத்துள்ள மிகுந்த குதிரைவாளி அரிசியில் நார்சத்து மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளது. இது உடலில் ஏற்படும் மலச்சிக்கலை தடுப்பதிலும் கொழுப்பின் அளவை குறைப்பதிலும் உதவுகிறது. செரிமானத்தின் போது இரத்தத்தில் இருந்து குளுக்கோஸ் அளவை மெதுவாக வெளியேற்றுவதற்கு உதவுகிறது. இதய நோயாளிகள் மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல உணவாக பயன்படுகிறது. உடலில் கபம் அதிகமாகி அதனால் அடிக்கடி சளி, காய்ச்சல் அவதிப்படுபவர்கள் குதிரைவாளி அரிசியை சாதம் செய்து சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடிக்கடி சளி காய்ச்சல் ஏற்படாமல் தடுக்கும். குதிரைவாளியில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உண்டு. உடல் உறுப்புகளை தூய்மையாக்கும். மேலும் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகவும் செயல்படுகிறது. தினை அரிசியில் உள்ள சத்துக்களை பற்றி பார்க்கலாம். தினை அரிசியில் கால்சியம், புரோட்டீன், நார்சத்துக்கள், இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட், மெக்னீசியம் போன்ற மேலும் பல்வேறு சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது. தினையின் ஆரோக்கிய நன்மைகள். நார்சத்து மிகுந்தது, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், மன அழுத்தம் போக்கும், எலும்புகள் வலுவடையும், புரத சத்து நிறைந்தது, பார்வை தெளிவடையும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ஆண்மை குறைபாடு சரியாகும், உடல் எடையை அதிகரிக்காமல் பாதுகாக்கும். அடுத்ததாக வரகில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். வரகில் புரதச்சத்து, சர்க்கரை, கொழுப்பு, மினரல்ஸ், கொழுப்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, தயமின், நயாசின் போன்ற சத்துக்கள் வரகில் மிகுதியாக உள்ளன. சிறுநீரகத்தில் செயல்படும் செயல்பாட்டை மேம்படுத்தும். இதய ஆரோக்கியம் மேம்படும். இரத்தம் சுத்தமடையும். ஆண்மை குறைபாடுகள் நீங்கும். மலச்சிக்கலை போக்கும். அபிமர்தமான ஊட்டச்சத்து நிறைந்தது. உடல் எடையை குறைக்கும். நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும். சாமையில் அடங்கியுள்ள சத்துக்களை பார்க்கலாம். புரத சத்து, கொழுப்பு சத்து, தாது உப்புக்கள், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், காப்பர், மேகனீசு, துத்தநாகம், நார்சத்து, மாவு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. சாமையின் மருத்துவ குணங்கள். உடலுக்கு வலிமை தரும். விந்தணு உற்பத்தி அதிகரிக்கும். இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும். சக்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கும். மலச்சிக்கலை போக்கும். குழந்தைகளுக்கு ஏற்றது. மாரடைப்பு வராமல் தடுக்கும். அடுத்ததாக கேழ்வரகில் உள்ள ஊட்டச்சத்துக்கள். மற்ற எந்த தானியத்தை விடவும் கேழ்வரகில் தான் மிக அதிக கால்சியமும் பாஸ்பரஸும் காணப்படுகிறது. கேழ்வரகில் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்கள், மினரல்கள் போன்ற அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்துள்ளன. கேழ்வரகில் மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம். கேழ்வரகு ஒரு ஆரோக்கிய டானிக். எலும்பு நோயை குறைக்கும். ஹீமோகுளோபின் அதிக அளவு அதிகரிக்கும். உடல் பருமனை குறைக்கும். உடலுக்கு குளிர்ச்சி தரும். சக்கர நோயை கட்டுக்குள் வைக்கும். எல்லா வயதினருக்கும் ஏற்றது. உடலின் கொழுப்பு அளவை குறைக்கும். அலர்ஜியை குணப்படுத்தும்.
1: ஆரோக்கியமே ஆனந்தம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உடலுக்கு நன்மை பயக்கும் தானிய வகைகள் பற்றி செவிலியர் எஸ் புனிதா அவர்கள் வழங்கிய ஆலோசனை

கேட்ட பாடல் மாமன்னன் திரைப்படத்துக்காக விஜய் யேசுதாஸ் சக்தி ஸ்ரீ கோபாலன் இணைந்து பாடியது ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில். நேர்களே, கேட்ட பாடலுடன் இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலியம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:30.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேயர்களே, இனி கேட்கலாம் திரைகாணம்.

ஒலித்த பாடல் கர்ணன் திரைப்படத்திற்காக தனுஷ், மீனாட்சி மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது சந்தோஷ் நாராயணன் அவர்களோட இசையில. நேர்களே, கேட்ட பாடலுடன் திரைகாணம் நிறைவுற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்னும் தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வளர்மதி. உங்க வாழ்க்கையில ஆகாஷ்வாணியோட பங்கு என்ன?
2: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒலிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ், இதெல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
3: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களோட பேசுறது பொன்மஞ்சரி. உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னா, வானொலி நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒரு நினைவு பயணம். நான் சின்ன வயசுல இருந்தப்போ என் தாத்தா டெய்லி ரேடியோ கேட்பாங்க. எஸ்பெஷலி ஆல் இண்டியா ரேடியோல வர ப்ரோக்ராம் எல்லாமே அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. காலையில உங்கள் கவனத்திற்கு மாதிரி ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ், ஈவினிங் இளைய பாரதம் மாதிரி யூத் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் நமக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கும். ஒரு நாள் நான் என் தாத்தா கூட உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராம கேட்டப்போ, டைமை எப்படி யூஸ் பண்ணணும், லைஃப்ல எப்படி முன்னேறணும்னு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. அந்த சின்ன ப்ரோக்ராமே எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வந்துச்சு. இப்ப கூட நான் டிராவல் பண்ணும் போது இல்ல ஃப்ரீ டைம் இருக்கும் போது ரேடியோ கேக்குறது எனக்கு ஒரு நல்ல ஹாபிட்டா மாறிடுச்சு. இது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, நமக்கு நல்ல தாட்ஸும் மோட்டிவேஷனும் கொடுக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ கேட்டா நம்ம லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இத பத்தி ஒரு சின்ன கவிதை சொல்றேன். ஆளுமை திறன் மங்காத அகில இந்திய வானொலியே, இன்பங்களை வகைப்படுத்தி கொடுக்கும் ஈடு இணையற்ற வானொலியே, ஊமை காட்ட முடியாத ஊருக்கான எளிய தலைவன் நீ, எட்டும் கனியாக இருக்கும் உன் நிகழ்ச்சிகளை பறித்தால் எட்டாத உயரத்தை நாங்கள் எட்டலாம். ஐயமின்றி கூறுவேன், ஒழுக்கம் கற்றுத்தரும் ஆசிரியர் நீ, ஓயாது உழைக்கும் எங்கள் பொக்கிஷமும் நீ, ஒளவையின் வழிவந்த தலைமுறை நாம், அக்தே வானொலி கேட்டு பயனடைவோம்.
4: என் பேர் சுபாஷினி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்ல அவ்வளோவா ரேடியோ யாரும் கேட்கறதில்ல. பட் நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற டைம்ல வந்து நிறைய பேர் ரேடியோ கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க சொல்ற ஸ்டோரிஸ்லாம் கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து டிவி, மொபைல் ஃபோன், யூடியூப் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கிறதுனால, பட் அந்த ஓல்டன் டேஸ்ல வந்து மெயின் என்டர்டைன்மெண்ட் சோர்ஸே ரேடியோ தான். மார்னிங் நியூஸ்ல இருந்து ஆஃப்டர்நூன் ப்ரோக்ராம்ஸ், நைட் சாங், ஃபுல் டே ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்போ அந்த டைம்ல உட்காந்து ரேடியோ கேட்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட்லி யாருமே கேட்கறதில்லாம் கிடையாது, ஆனா அது ஒரு சாம் இருக்கும்.
5: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒண்ணு. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்ல, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது. சோசியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டெய்னர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். சோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும்.
6: தேங்க்யூ கைஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும், நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவுதான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃபை டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க.
1: இப்போ வரலட்சுமி இணைந்திருக்காங்க, நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் நம்ம ஆகாஷ்வாணிக்கும் உள்ள ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு.
7: வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் வரலட்சுமி பேசுகின்றேன். நாம் அனைவரும் பெருமைப்படும் ஆல் இண்டியா ரேடியோவின் 90 ஆண்டு விழாவை முன்னிட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 90 ஆண்டுகளாக ஆல் இண்டியா ரேடியோ மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காற்றி வருகின்றது. தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு, இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் சமமாக வழங்கி வருகின்றது. நகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் கூட வானொலி ஒரு நம்பிக்கையான நண்பராக இருந்து வருகின்றது. மின்சாரம் இல்லாத காலத்திலும் கூட மக்களுக்கு தகவலை கொண்டு சென்று ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இது திகழ்கிறது. எங்கள் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து இன்று வரை வானொலி நம் வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான இடத்தை பிடித்துள்ளது. செய்திகள், இசை, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் போன்றவை ஒவ்வொருவரின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறியுள்ளது. நானும் சிறுவயதில் என் பாட்டியுடன் சேர்ந்து வானொலி கேட்ட அனுபவம் உள்ளது. அந்த சிறிய தருணங்கள் இன்று வரை என் நினைவில் ஒரு பெரிய அனுபவமாக உள்ளது. சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த

0: நூறாம் ஆண்டு விழா அதன் சேவையை நினைவு கூறும் ஒரு முக்கியமான தருணமாகும். இனியும் பல ஆண்டுகள் மக்களுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்கி தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃபை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரும் டயலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போதான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவா ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னிவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ். இந்த ஏர் இப்போ வரைக்குமே பிரசர் பாரதி கீழே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸில் கலக்கிட்டு இருக்கு. சிக்னல் கிளியராக இல்லை, ஆண்டனா இல்லை, நம்ம தான் ஆண்டனா ஆகி ரேடியோவுக்கு அருகில் நிற்கணும். அந்த காலங்கள்லாம் மறக்கவே முடியாத காலங்களாக இருந்துச்சு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜன்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
2: இவாஞ்சலின், நீங்க சொல்லுங்க, ஆகாஷ்வாணி மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன?
3: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலாக சொல்ல போனால், நான் சின்ன வயசில் இருந்தபோது காலையில் எழுந்த பிறகு நியூஸு, அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் ரேடியோ இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு. அதுலேயும் குறிப்பாக இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராமை நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியாக அவர் என்ன பேசுகிறாரு, என்ன கதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாம அவர் சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும், டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமாக தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ், அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியா போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
2: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: வானொலிக்கு 90 திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
5: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவாரு. அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். வானொலி வந்து எப்படினாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. சோ இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம்பெற்று இருக்கும், இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி. நேர்களினி கேட்கலாம் ரிட்ரோ ராகங்கள்.

0: ரிட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் அவர்களோட குரலில் இளையராஜா அவர்களோட இசையில கேட்டோம். நிலையத்தில் நேரம் 9:05.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
3: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
4: எல்லாம் முடிஞ்சது.
5: பட்ஜெட் போட்டாச்சா?
4: 5000 மிச்சம் இருக்கும்.
5: புது புடவை வாங்கலாமா?
4: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
5: என்னொண்ணு
4: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
5: பெருசா வந்துட்டோம்.
4: நீ இப்ப கிளம்பு.
6: RBI சொல்கிறது,
7: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
8: ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக

0: கேட்ட பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் அவர்களோட குரல்ல அந்த பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: ஒருத்தர் வேகமா நடந்து போறார். கடத்தெருவில் ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறார். உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார். ஒரு ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்லாமேன்னு மனசு சொல்லுது. டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்கிறத கேட்கல, அறிவு சொல்கிறபடி கேட்குறார். அதனால் மறுபடியும் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன். மனுஷனுக்கு அறிவும் இருக்குது, உணர்ச்சியும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அறிவு வசத்தில் நாம் இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும். இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்தில் சந்தனம்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறா. ஆனால் ஒரு நிபந்தனை போடுறா. அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். சரி, அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது. நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான். அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். இதனால் என்னாச்சு? 7 பச்சை இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எறிஞ்சு கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று பின்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு. கடைசியில் 8வது குழந்தை பிறந்ததுன்னா அவனுடைய அறிவு மேலோங்குது. அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துகிறான். அந்த 8வது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மராக ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னென்னா, சந்துனு மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள்ளை அப்படிங்கிறார் அந்த ஆள்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஊட்டிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
7: பூங்குயிலே தேதி ஒன்று கேளு.
6: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: நிலையத்தில் நேரம் 9:14. ரிட்ரோ ராகங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த இனிமையான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்.

வேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலதும் நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

ஒழித்த பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்துக்காக எம் வாசுதேவன் அவர்களோட குரல்ல, இளையராஜா அவர்களோட இசையில, கங்கை அமரன் அவர்களோட வரிகள்ல அந்த பாடலை கேட்டோம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

நேர்களே, இனி இன்றைய நாளுக்கான உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரங்களை கேட்கலாம். இன்றைய நாளில் கத்தரிக்காய் 42 ரூபாய்க்கும், வெண்டை 45 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 42 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 50 ரூபாய்க்கும், அவரை 60 ரூபாய்க்கும், புடலங்காய் 50 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 55 ரூபாய்க்கும், சுரக்காய் 26 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேலும் பாகற்காய் 52 ரூபாய்க்கும், கொத்தவரை 35 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 45 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 27 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 34 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேலும் தேங்காய் 55 ரூபாய்க்கும், மாங்காய் 25 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், சக்கரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், மேரக்காய் 20 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 50 ரூபாய்க்கும், நூல்கோல் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேலும் டர்னிப் 29 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 20 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 35 ரூபாய்க்கும், பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு அதிகபட்சமாக 170 ரூபாய்க்கும், இஞ்சி 120 ரூபாய்க்கும், புஷ்பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், ஊட்டியவரை அதிகபட்சமாக 140 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 50 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 20 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், புரோக்கோலி 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 60 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை முதலிய கீரை வகைகள் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 60 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேலும் மக்காச்சோளக்கதிர் 25 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 210 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 220 ரூபாய்க்கும், திராட்சை 200 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் வகை 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி வகை 60 ரூபாய்க்கும், மோரிஸ் வகை 35 ரூபாய்க்கும், நேந்திரன் வகை 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும், ஆப்பிள் 250 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 70 ரூபாய்க்கும், அன்னாசிப்பழம் 90 ரூபாய்க்கும், முலாம்பழம் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்களே, இதுவரை இன்றைய நாளுக்கான

0: உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரங்களை கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: நிலையத்தில் நேரம் 9:30.
1: சாதனை சிற்பிகள். பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன், பாதையை உருவாக்குபவன் சாதனை மனிதன். இன்றைய சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில் டாக்டர் யு சந்தியா ஷெனாய் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் பேராசிரியராகவும் முதன்மை ஆராய்ச்சி விஞ்ஞானியாகவும் பணியாற்றும் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர் ஆவார். மெட்டீரியல் சயின்ஸ் துறையில் உலகின் முதல் 2% விஞ்ஞானிகளில் ஒருவராக அவர் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். கழிவுகளை பயனுள்ள பொருட்களாக மாற்றுவதில் இவரது ஆராய்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. இந்தியாவின் மங்களூருவில் உள்ள சிவாஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் முதன்மை ஆராய்ச்சி விஞ்ஞானியுமான இவர் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக உலகின் சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராக தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்டு வருகிறார். அவரின் ஆராய்ச்சி முக்கியமாக வெப்ப ஆற்றல் வீணாகும் இடங்களிலிருந்து மின்சாரம் உருவாக்கும் தெர்மோ எலக்ட்ரிக் பொருட்கள் குறித்ததே ஆகும். 2025 சிஆர்எஸ்இன் வெள்ளிப்பதக்கம் அவருக்கு வழங்கப்பட்டது. இது பொருட்கள் வேதியியல் மற்றும் புதுமைகள் துறையில் அவர் செய்த பங்களிப்பிற்காக வழங்கப்பட்டது என்று கூறலாம். மேலும் அவரது பணிகளில் போட்டோ கேட்டலிசிஸ், நானோ பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஆற்றல், சுற்றுச்சூழல் பயன்பாடுகளுக்கான புதிய பொருட்கள் ஆகியவையும் அடங்கியுள்ளன. இவ்வாறு தனது கண்டுபிடிப்புகளால் அவரது பெயர் மிகவும் பிரபலமாகியுள்ளது. இந்த அங்கீகாரம் ஒரு தற்காலிக மைல்கல் மட்டுமல்ல, மாறாக அவர் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக பெற்ற ஒன்றாகும். இது அவரது ஆராய்ச்சியின் நீடித்த பொருத்தத்திற்கும் தொலைநோக்கு பார்வைக்கும் ஒரு தெளிவான சான்றுகளாகும். இந்த கௌரவம் ஆழத்துடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் அறிவியல் களத்தை மாற்றியமைக்கும் அறிஞர்களின் அரிதான வரிசையில் அவரை சேர்க்கிறதா. நானோ பொருட்கள் மற்றும் ஆற்றலை மையமாக கொண்ட கலவைகள் ஆகியவற்றில் அவர் ஆற்றிய முன்னோடி பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. தொழிற்சாலை செயல்முறைகள், வாகனங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் ஒவ்வொரு நாளும் வீணாகும் வெப்பத்தை திறமையான வெப்பமின் சாதனங்கள் மூலம் பயன்படுத்தக்கூடிய மின்சாரமாக மாற்றுவதே அவரது ஆராய்ச்சியின் மையமாக உள்ளது. அவர் ஆர்வத்தையும் நடைமுறைவாதத்தையும் ஒன்றிணைத்து சுற்றுச்சூழல் சீரமைப்பிற்காக பிஸ்மத் மற்றும் துத்தநாகம் கலக்கப்பட்ட SNTE வெப்ப மின்னியல், இருபரிணாம பொருட்கள், நானோ திரவங்கள் மற்றும் கலவை பொருட்கள் ஆகியவற்றை ஆராய்ந்துள்ளார். 67 வெளியீடுகள் மற்றும் 1000 மேற்கோள்களுடன் அவரது பங்களிப்புகள் அறிவியல் இலக்கியம் முழுவதும் எதிரொலிக்கின்றன. மேலும் நமது காலத்தின் ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை பொருட்கள் எவ்வாறு எதிர்கொள்ள முடியும் என்பதன் எல்லைகளையும் விரிவுபடுத்துகின்றன. டாக்டர் ஷெனாயின் கல்வி பாதை அர்ப்பணிப்பையும் தொலைநோக்கு பார்வையையும் ஒருங்கே பிரதிபலிக்கிறது. மங்களூரு பல்கலைக்கழகத்தில் தாவரவியல், விலங்கியல் மற்றும் வேதியியலில் இளங்கலை பட்டம் பெற்ற அவர் பின்னர் கர்நாடகாவின் NIT வேதியியலில் முதுகலை பட்டம் பெற்று 2013 முனைவர் பட்டம் பெற்றார். அதன் பிறகு புகழ்பெற்ற ஜவஹர்லால் நேரு மேம்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி மையத்தில் பொருள் அறிவியல் துறையில் மிகவும் மதிக்கப்படும் சிலரின் கீழ் பணியாற்றி முனைவர் பட்டத்திற்கு பிந்தைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். இன்று DST பேராசிரியராக கணிசமான தேசிய நிதி உதவியுடன் அதிநவீன திட்டங்களை வழிநடத்தி தூய வேதியியல், பொருள் பொறியியல் மற்றும் சாதன பயன்பாடுகளுக்கு இடையே ஒரு பாலத்தை உருவாக்குகிறார். கோட்பாடு, பரிசோதனை மற்றும் வழிகாட்டுதல் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் அவரது திறன் அவரை ஒரு விஞ்ஞானியாக மட்டுமல்லாமல் அறிவியலின் தடம் பதிக்க விரும்பும் இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் சாதனையாளராகவும் மாற்றியுள்ளது. தரவுகளையும் கண்டுபிடிப்புகளையும் தாண்டி அர்ப்பணிப்பும் கற்பனை திறனும் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு டாக்டர் சந்தியா ஷெனாயின் பயணம் ஒரு வலிமையான நினைவூட்டலாக விளங்குகிறது. உலகளாவிய விஞ்ஞானிகளில் முதல் 2% அவர் பெற்ற இடம் வெறும் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல, அது எண்ணற்ற மாணவர்களுக்கும் குறிப்பாக STEM துறையில் உள்ள பெண்களுக்கும் ஒரு உத்வேகமாக திகழ்கிறது. ஒரு விஞ்ஞானி என்பதை தாண்டி அவர் ஒரு தொலைநோக்காளராக திகழ்கிறார். சவால்களை வாய்ப்புகளாக பார்க்கவும் ஆர்வத்தை புத்தாக்கமாக மாற்றவும் அடுத்த தலைமுறைக்கு அவர் உத்வேகம் அளித்ததால் அவர் ஒரு சாதனை சிற்பியாகத்தான் தோன்றுகிறார்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சாதனை சிற்பிகள்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெல்லிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்னோடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்.

இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் ஒன்றியே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.

சூப்பரா ஒரு டூயட் பாட்டு கேட்டீங்க. எஸ் ஜானகி மனோ பாடியது தான் அந்த பாடல். படம் ஜல்லிக்கட்டு. இதே மாதிரி அடுத்த பாடலும் கேட்டு சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. 10:19:18 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ சாங்ஸ், உங்கள் ரெட்ரோ ராகங்கள், உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

காட்டுக்குயில் வீட்டுக்கிளி ரெண்டு பேத்துக்கும் சூப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு பாடலை கேட்டீங்க. எஸ் ஜானகி மனோ பாடியது அந்த பாடல். சின்ன மாப்பிள்ளை படம் அது.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: ஓகே, உங்களுக்கு முருகர் பக்தி பாடல்லாம் தெரியுமா? எங்க ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம் முருகருடையது.
1: சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலாமா. இவ்வளவு தெரியும்.
0: ஓகேமா ஓகேமா, அருமையா பாடுனீங்க, ரொம்ப நன்றி. நீங்க வீட்டுல மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா? என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் மம்மிக்கு பண்ணி கொடுப்பீங்க?
1: வெஜிடபிள் கட் பண்றது, வாஷிங் பண்ணுவேன். அப்புறம்
0: அவ்வளவுதான். சரி, மம்மி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க?
1: கடைக்குலாம் போனா வாங்கி தருவாங்க.
0: அது உங்களுக்கு மம்மி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமா? ஓகே, மம்மிக்கு வந்து அதிகமா கோபம் வரும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக மம்மிக்கு அதிகமா கோபம் வரும்?
1: எங்க அக்கா வடிச்சுனா திட்டுவாங்க, அதுக்குதான் ரொம்ப கோபப்படுவாங்க.
0: மத்தபடி கோபப்பட மாட்டாங்க. ஓகே, டாடி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன?
1: டாடி எங்க கோபப்பட்டு போவாங்க.
0: ஓகே,
1: அப்புறம் ஏதாச்சும் வாங்கி தருவாங்க கேட்டா.
0: டாடி அதிகமா கோபப்படுவாருங்க, எதுக்காக கோபப்படுவாரு டாடி?
1: எதுக்குமே கோபப்பட மாட்டாங்க
0: டாடி. கோபமா இல்லாதா?
1: படிக்கலன்னா கோவப்படுவாங்க.
0: ஓகே,
1: அப்புறம் அவ்வளவுதான்.
0: ஓகே, யாரு வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணுவா, மம்மியா டாடியா?
1: அப்பா.
0: அப்போ ஓகே, யார் அதிகமா செல்லம் கொடுப்பா வீட்டுல?
1: ஆத்தா.
0: அப்படியா, எதனால உங்களுக்கு அவங்க அதிகமா செல்லம் கொடுப்பாங்க?
1: கதையெல்லாம் சொல்லுவாங்க நிறைய. திட்டவே மாட்டாங்க, ஜாலியா இருப்பாங்க.
0: என்ன பண்ணாலும் திட்டவே மாட்டாங்களா? நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுட்டாவே நடந்துப்பீங்களா?
1: ஏதாவது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி தருவாங்க.
0: அப்ப நீங்க ஓகேமா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பீங்களா? சரி, உங்களுடைய பாட்டி உங்களுக்கு நிறைய கதைலாம் சொல்லிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஒரு கதை சொல்லுங்க பாக்கலாம். உங்க பாட்டி சொன்னதுல இருந்து
1: அது சின்ன வயசுல சொல்லிருக்காங்க, மறந்துச்சு.
0: நேற்று சொன்ன கதை இப்ப மறந்து போயிடுச்சா? நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா எதெல்லாம் நீங்க நல்ல விஷயங்கள்னு சொல்லி சொல்லுவீங்க?
1: வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஏதாச்சும் கேட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணணும். நாம நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது, அவங்க கிட்ட ஹர்ட்டா பேசக்கூடாது.
0: ஓகே,
1: அவ்வளவுதான்.
0: இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஓகே, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்களா?
1: அவங்க ஏதாச்சும் தெரியலன்னா கேட்பாங்க, நான் எல்லாமே சொல்லி தருவேன்.
0: உங்க ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்தியா? ஓகேமா, சரி. பிடித்த காமெடி நடிகர் யாரு?
1: வடிவேல்.
0: நடிகை, காமெடி நடிகை
1: தெரியாது?
0: இல்ல, நடிகர் தான் அதிகமா தெரியும் உங்களுக்கு. நடிகைகள் அந்த அளவுக்கு இப்ப காமெடி பண்ற மாதிரி யாரும் இல்லையா? இல்ல நீங்க பாத்தது இல்லையா? தெரியவே இல்லையா? கோவை சரல கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? சரி, மம்மி கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களும் ஒரு காமெடி நடிகை தான். சரியா? ஓகே ஓகேமா, சரி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
1: பர்பிள், பிங்க்.
0: பர்பிள், பிங்க். இந்த காம்பினேஷன்ல என்னெல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க?
1: டிரஸ் வச்சிருக்கேன், செயின், கம்மல்,
0: ஓகே,
1: வளையல், கார் வச்சிருக்கேன், அவ்வளவுதான்.
0: ஓகேமா, உங்களுக்கு சைக்கிளிங் பண்ண தெரியுமா?
1: பண்ண தெரியுமா.
0: இப்ப ஓட்டுவீங்களா நீங்க?
1: ஓட்டுவேன்.
0: ஓகே ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் என்ன?
1: கொக்கோமா.
0: கொக்கோ கேம் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன கேம்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க நீங்க?
1: கண்ணாபூச்சி விளையாடுவோம்.
0: ஓகே,
1: அவ்வளவுதான்.
0: அப்படியா, சரி சரிமா. ஓகே சரி, உங்க கையில மம்மி ஒரு 500 ரூபீஸ் கொடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா?
1: வாங்கிட்டு
0: வருவீங்களா?
1: வாங்கிட்டு வருவீங்களா?
0: ஓகே, அப்ப சேஞ்ச் எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துருவீங்களா? ஓகே, இப்ப மம்மி கொடுத்த 500 ரூபீஸ்ல மம்மி சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க போக ஒரு 50 ரூபீஸ் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, 450க்கு நீங்க வாங்கிட்டீங்க, 50 ரூபீஸ் பேலன்ஸ் இருக்கு. இப்போ அங்க ஒரு சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச பிளேவர்ல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஓகேவா? அப்ப நீங்க அந்த ஐஸ்கிரீம் பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்களா, இல்ல சேஞ்ச் கொண்டு வந்து மம்மி கிட்ட கொடுத்துருவீங்களா?
1: வீட்டுக்கு அம்மா கூட கேட்டுதான் நான் வாங்குவேன்.
0: ஓகே, வீட்டுக்கு அப்போ திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வாங்குவீங்க, மம்மிட்ட கேட்காம வாங்க மாட்டீங்க? ஓகே ஓகே, அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகேமா, சூப்பர். நம்மள நம்பி காசு கொடுத்து இதை வாங்கிட்டு வான்னு சொல்லும் பொழுது நம்ம அதோடைய பேலன்ஸ என்ன பண்ணிடணும், கரெக்டா கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஆமா தானே? நம்ம காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எந்த திங்ஸையும் நாம என்ன பண்ணக்கூடாது,
1: வாங்கக்கூடாதுமா?
0: வெரி குட் வெரி குட், சூப்பர்மா. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன?
1: மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை,
0: ஓகே,
1: பட்டிபூரி.
0: இதெல்லாம் வீட்டுல செஞ்சு கொடுத்தா சாப்பிட பிடிக்குமா, இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட பிடிக்குமா?
1: வீட்டுல செஞ்சு தந்தான் சாப்பிட்டு.
0: அம்மாமே சூப்பரா செய்வாங்களா மட்டன் பிரியாணிலாம்?
1: செய்வாங்க.
0: ஓகே ஓகே.

0: சரியா சார், இது ஹோட்டலுக்கு எல்லாம் போவீங்களா அடிக்கடி வெளியே? ஓகே, ஹோட்டலுக்கு போனா என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுவீங்க நீங்க?
1: பரோட்டா, மட்டன் சுக்கா, அப்புறம் சிக்கன் சுக்கா, அப்புறம் மீன் ஃப்ரை மேம்.
0: ஓகே, இதெல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா இல்ல உங்களுடைய ஆர்டர் நீங்க மட்டும் சாப்பிடுவீங்களா?
1: எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க மேம்.
0: பண்ணி சாப்பிட்டுப்பீங்களா? ஓகே ஓகேம்மா, சரி, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: யார் பேசுறீங்க?
2: மித்ரா பேசுறேன்.
1: மித்ரா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 5th standard.
1: ஓகே. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: நான், அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா.
1: ஓகே ஓகே. இப்ப பாட்டி தாத்தா கூட இருக்கனால பாட்டி தாத்தாவை பத்தி கேட்கலாம் நம்ம, சரியா? உங்களுக்கு பாட்டி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
2: அவங்க சூப்பரா எல்லாமே குக் பண்ணுவாங்க.
1: என்னெல்லாம் செய்வாங்க பாட்டி சூப்பரா?
2: அவங்க லட்டு, கட்ட முறுக்கு எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க.
1: ஓகே. நீங்க பாட்டி செய்யும்பொழுது கூட இருந்து பாத்துருக்கீங்களா?
2: நான் தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவேன் எப்பவுமே.
1: ஓகே. இப்ப பாட்டி கிட்ட இருந்து நீங்க சமைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கீங்க?
2: எனக்கு வந்து லட்டு பண்ண தெரியும், குலாப் ஜாமுன் எல்லாம் பண்ணுவேன், கட்டமுறுக்கும் பண்ணுவேன், மைசூர் பாக் அதெல்லாம் பண்ண தெரியும்.
1: சரி.

0: சரி சரி, உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் என்ன? எனக்கு செஸ் லூடோ அதெல்லாம். ஒருத்தவங்க வந்து பொய் சொல்றாங்க, அவ ஒருத்தவங்க உண்மை சொல்றாங்க. ரெண்டு பேருமே என்கிட்ட வந்து என்னோட கேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்கன்னா நான் வந்து யார் வந்து உண்மை சொல்றாங்க அவங்களோட கேஸ் எடுத்து அவங்களுக்காக தான் வாதாடுவேன். சூப்பர் சூப்பர், குட்மா. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? எனக்கு பிளாக் அண்ட் ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். எதனால அந்த கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? பிளாக் அண்ட் ரெட் கலர் ஏதாவது டிரெஸ் ஏதாவது திங்ஸ் பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மாதிரியான பேக் பண்றப்ப நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். கிளாத்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வைப்பேன். கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப டாடி கூட வெளியெல்லாம் போவீங்களா? டாடி கூட வெளியே போவேன். ஓகே, டாடி கூட வெளியே போகும்பொழுது என்னெல்லாம் வாங்க தோணும் உங்களுக்கு? டாடி கூட வெளியே போனா நான் வந்து அவளுக்கு ஸ்டேஷனரி திங்ஸ் தான் நிறைய கேட்பேன். ஓகே, இப்ப டாடி கூட தாத்தா கூட ரெண்டு பேருமே நீங்க அவுட்டிங் போறீங்க, ஓகேவா? அப்ப யாருக்கிட்ட அதிகமா வாங்க சொல்லி நினைப்பீங்க? நீங்க டாடி கிட்ட வாங்கணும்னு நினைப்பீங்களா, தாத்தா கிட்ட சொல்லி வாங்கணும்னு நினைப்பீங்களா? ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கேட்பேன் நான் ஈக்குவலா. ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவலா கேட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பீங்களா? எனக்கு கிராஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன? டைம்ல வந்து பிரேஸ்லெட், ஜுவல்லரி, இயரிங் அதெல்லாம் பண்ணுவேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்டா ஜர்னலிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஓகேமா, ஒரு நிமிஷம். நீங்களும் மம்மியும் அடிக்கடி அவுட்டிங் எல்லாம் வெளியே போவீங்களா?
1: போவோம்.
0: எங்கெல்லாம் போவீங்க மம்மி கூட?
1: நாங்க கிட்ட வந்து ஒரு டெம்பிள் இருக்கு, அதுக்கு போவோம். இந்த கிராசரிஸ் அதெல்லாம் வாங்க ஷாப்பிங் மாதிரி போவோம்.
0: ஓகே, உங்களுக்கு பிடித்த கடவுள் யார்?
1: எனக்கு எல்லா கடவுளுமே ரொம்ப பிடிக்கும்.
0: பர்டிகுலரா ஒரு கடவுளை சொல்லுங்கன்னு சொன்னா யார சொல்லுவீங்க?
1: அப்படி எனக்கு யாரும் பிடிக்காத, எல்லாத்தையும் பிடிக்கும்.
0: எல்லா கடவுளையும் கும்பிடுவீங்களா?
1: ஆமா.
0: கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கா?
1: 50% இருக்கு, 50% இல்ல.
0: எதனால 50% இல்ல அப்படின்னு சொல்றீங்க?
1: நான் வந்து எப்பாவது நான் வந்து எனக்கு இதுல வந்து கண்டிப்பா விட்டுறதா வேணும் அப்படின்னு நினைச்சேன். சம்டைம்ஸ் தான் நடக்கும், சம்டைம்ஸ் ஹாப்பன் ஆகுது. அப்ப எனக்கு வந்து கோவம் வந்துடும் பிடிக்கும், 50% பிடிக்காது.
0: ஓகே, நம்ம ஒண்ணு நினைக்கிறது நடந்துருச்சுன்னா கடவுளை பிடிக்கும், நடக்கலன்னா அந்த டைம் மட்டும் பிடிக்காது. கரெக்டா?
1: நான் ரொம்ப கண்டிப்பா இதுல வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு போவேன், ஆனா அதுல வந்து சம்டைம்ஸ் லாஸ் ஆயிடும், அதனால எனக்கு வந்து சம்டைம்ஸ் பிடிக்காது.
0: ஆஹா, சரி சரி. ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு பாட்டு எல்லாம் பாட தெரியுமா?
1: பாடுவேன் கொஞ்சம்.
0: நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடுங்க பாக்கலாம்.
1: எந்த மாதிரி சாங்
0: பாடுங்க? என்ன பாட்டு பிடிக்குதோ பாடுங்க.
1: சாமி பாட்டு மாதிரி பாட்டுங்க.
0: சாமி பாட்டுனாலுமே ஓகே தான், பாடுங்க.
1: கிருஷ்ண

0: அலா தேங்க் யூ, ரொம்ப அருமையா பாடுனீங்க. இந்த சாமி பாட்டு எப்படி தெரியும்? நீங்க பாட்டு கிளாஸ் ஏதாச்சும் போயிட்டு இருக்கீங்களா?
1: நான் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்ப ஒரு மேம் சொல்லி கொடுத்தாங்க.
0: ஓகே, இப்ப போயிட்டு இருக்கீங்களா கிளாஸ்க்கு?
1: இப்ப நான் குவிட் பண்ணிட்டேன் கொஞ்ச நாள் பிரேக்குக்கு.
0: அப்படியா? ஓகே ஓகே. வேற என்ன மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் நீங்க போயிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருந்தேன். இப்ப ஒரு 1 வீக்கா குவிட் பண்ணிருக்கேன். வந்து வயலின் கிளாஸ் போயிட்டு இருந்தேன், இப்ப கொஞ்சம் குவிட் பண்ணிட்டேன். ஈவினிங் கிளாஸ் எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு மேனேஜ் பண்ண முடியல டைம். அதனால
0: உங்களுக்கு மத்த கிளாஸஸ் அட்டன் பண்றதுக்கு டைம் பத்த மாட்டேங்குதா?
1: ஆமா.
0: ஓகே ஓகேமா, சரிமா. ஓகேமா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
3: பாய் பாய் என்ன

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: லக்ஷிதா.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: ஃபிஃப்த்.
0: ஓகே, வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: நான், அம்மா, அப்பா, தம்பி, ஆத்தா.
0: ஓகே, ஆத்தானா பாட்டி தானே? ஓகே, பாட்டிக்கு நீங்க என்னென்னலாம் வர்க் பண்ணி கொடுப்பீங்க வீட்டுல?
1: சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, காய்கறி வெட்டி தருதெல்லாம்.
0: இவ்வளவு வேலை செஞ்சு கொடுப்பீங்களா பாட்டிக்கு நீங்க? ஓகே, பாட்டி சும்மா சமைச்சு செய்வாங்களா? என்ன சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க ஸ்பெஷலா பாட்டி உங்களுக்கு?
1: சாம்பார் ரசம்.
0: சாம்பார் ரசம் சூப்பரா செய்வாங்களா? ஓகே ஓகே, சரி. பாட்டி கூட வெளியெல்லாம் போவீங்களா நீங்க? பாட்டி நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்களா?
1: சொல்லிருக்காங்க.
0: என்ன மாதிரியான கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிருக்காங்க?
1: அவங்களோட ஸ்டோரி, அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, அந்த காலத்துல என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லிருக்காங்க.
0: ஓகே, இப்போ சமையல் அப்படிங்கும் பொழுது அந்த காலத்து சமையலுக்கும் இந்த காலத்து சமையலுக்கும் நிறைய வித்தியாசம்லாம் இருக்குல்ல? உங்களுக்கு வந்து இப்ப பாட்டியும் சமைச்சு கொடுப்பாங்க, வீட்டுல மம்மியும் சமைச்சு கொடுப்பாங்க, ஆமா தானே? இப்போ பாட்டியோடைய சமையல் வந்து அந்த காலத்து சமையலா இருக்கும், அம்மா அது மோஸ்டா இந்த காலத்து சமையலா இருக்கும். உங்களுக்கு எந்த சமையல் பிடிச்சிருக்கு, அதுல என்ன வித்தியாசம் பாக்குறீங்க நீங்க?
1: ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். பிகாஸ் வந்து அந்த காலத்துல சாப்பாடு வந்து இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப ரேர். அம்மா சமைக்கிறது வந்து இந்த காலத்துல மோஸ்டா கிடைக்குது.
0: ஓகே, அந்த மாதிரி பாட்டி அந்த காலத்து சமையல் சொல்லி சாப்பிட்டா இதெல்லாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க? அந்த காலத்து சமையல்ல இது இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டி என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டேன்.
1: களி, சாமை, குதிரவள்ளி, இதெல்லாம்
0: நீங்க சாப்பிட்டு பழகிருக்கீங்களா?
1: சாப்பிட்டு பழகிருக்கேன்.
0: புடிச்சிருக்கா அந்த டேஸ்ட் எல்லாம்?
1: பாட்டியும் சமைப்பாங்க, அம்மாவும் சமைப்பாங்க, எனக்கு பிடிக்கும்.
0: ஓகே ஓகேமா, சரி சரி. உங்க வீட்டுல பூச்செடிகள் எல்லாம் இருக்கா?
1: நிறைய.
0: உங்களுக்கு பூச்செடி வளர்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: எஸ்.
0: எப்படி பாத்துப்பீங்க பூச்செடியை நீங்க?
1: டெய்லி மார்னிங் நீங்க தண்ணி விடுவேன், சண்டே சண்டே அதுக்கு உரம் எல்லாம் போடுவேன். அண்ட் வந்து ஏதாவது தேவையில்லாத பிள்ளைலாம் புடிங்கிடுவேன்.
0: செடிகளை சுத்திலுமே சுத்தமா வச்சுப்பீங்களா? ஓகே சரி. நீங்க தம்பி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, தம்பியை எப்படி பாத்துப்பீங்க நீங்க?
1: நல்லா பாத்துட்டேன்.
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: படிக்கிறதுல ஏதாவது ஹெல்ப் கேட்டானா பண்ணுவேன்.
0: ஓகே சரி. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல ஜாலியா இருப்பீங்க, குட்டி குட்டி சண்டை எல்லாம் போட்டுப்பீங்களா?
1: குட்டி குட்டி சண்டை எல்லாம் போட்டுப்போம்.
0: எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீங்க சண்டை போட்டுப்பீங்க நீங்களும் தம்பியும்?
1: படிக்கிறதுல, டிவி பாக்குறதுல, விஷயத்தையெல்லாம்.
0: மோஸ்டா டிவி பாக்குறதுலதான் சண்டை வருமா? நீ இந்த சேனல் பாக்குற, நான் இந்த சேனல் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப யாரு உங்க சண்டைய வந்து விலக்கி விடுவா? அம்மா. அம்மா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதிகமா?
1: ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க.
0: ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா சப்போர்ட் பண்ணிட்டு டிவி என்ன பண்ணுவாங்க, மாத்தி கொடுப்பாங்களா இல்ல ஆஃப் பண்ணிடுவாங்களா?
1: ஆஃப் பண்ணிடுவாங்க.
0: ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்க சண்டையே போட வேணா வாங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு கூட்டு
1: போயிடுவாங்களா?
0: ஓகே சரி. உங்க டாடி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
1: டாடி ரொம்ப கேர் பண்ணிப்பாரு.
0: ஓகே,
1: கேட்டாலும் வாங்கி தருவாரு. ஏதாவது விஷயம் உங்களுக்கு

0: ஓகே சரி. டாடிக்கு நீங்க என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க வீட்டுல? நீங்க என்ன மாதிரி கேம்ஸ் விளையாடுவீங்க வீட்டுல நீங்க?
1: அவுட்டோர் கேம்.
0: அவுட்டோர்ல என்ன விளையாடுவீங்க?
1: கிரிக்கெட், பேட்மிண்டன், ஃபுட்பால்.
0: ஓகே, பாட்டு பாடுவீங்களா நீங்க? சரி சரி, ஓகேம்மா, சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: செகண்ட்.
0: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: அம்மா, அப்பா, அக்கா, நானு, ஆத்தா.
0: ஓகே, அக்கா கூட நீங்க ஜாலியா வீட்டுல விளையாடுவீங்களா? என்னென்ன விளையாடுவீங்க அக்கா கூட?
3: ஃபுட்பால், பேட்மிண்டன், கிரிக்கெட்.
0: சரி சரி, ஓகே. உங்களுக்கு சாப்பிடறதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
3: பிரியாணி.
0: என்ன பிரியாணி பிடிக்கும்?
3: சிக்கன்.
0: யார் செஞ்சு கொடுப்பா?
3: அம்மா.
0: ரொம்ப பிடிக்குமா மம்மி சரி சிக்கன் பிரியாணி? எப்பெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க?
3: சண்டே சண்டே.
0: சண்டே சண்டே, எவ்ரி சண்டே சிக்கன் பிரியாணி தானா? நீங்க மம்மி ஹெல்ப் பண்ணுவீங்களா? மம்மி வீட்டுல பிரியாணி செய்யும் போது என்னெல்லாம் பண்ணுவீங்க?
3: வெங்காய தொடிக்கிறது, வெங்காய கட் பண்றது.
0: ஓகே.
3: கொத்தமல்லி கிளீன் பண்றது.
0: கொத்தமல்லி எல்லாம் கிளீன் பண்ண தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தா அதெல்லாம்?
3: அப்பா.
0: அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? எல்லாரும் வீட்டுல மம்மிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்களா? ஓகே சரி. உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்கா? உங்களுக்கு என்ன பெட் அனிமல் ரொம்ப பிடிக்கும்? நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன கொடுப்பீங்க சாப்பிடறதுக்கு?
3: தயிர் சாப்பாடு.
0: அப்படியா, அதுதான் ரொம்ப பிடிக்குமா? ஓகே. உங்களுக்கு பாட்டி நிறைய கதைலாம் சொல்லிருக்காங்களா? நீங்க ஒரு கதை சொல்லுங்க பாக்கலாம். உங்க பாட்டி சொன்னதுல இருந்து
3: ஒரு நாள் ஒரு பாட்டி வர சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு காக்கா வந்து ஒரு பறைய அடிக்க போச்சு. அப்போ அந்த பாட்டி அதுக்கப்புறம் அந்த பாட்டு உப்படுக்குப்போ அந்த காக்கா ஒரு வலைய அடிச்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் காக்கா முக்கிட்டே போயிருக்கு.
0: ஓகே ஓகே, நல்ல கதை சொன்னீங்க. ஓகே, உங்களுக்கு ரைம்ஸ் எல்லாம் தெரியுமா? நீங்க அழகா ஒரு ரைம்ஸ் பாடிக்காமீங்க பாக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ரைம்ஸ்?
3: Johnny, Johnny is tougher. Eating sugar, no papa. Telling lies, no papa. Open your mouth.
0: சூப்பரா பண்ணீங்க. ஓகே சரி. நீங்க டிராவலிங் எல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்களா? டிராவலிங் என்ன?
3: வெளியே போறது.
0: எஸ். இப்போ டாடி கூட எதுல டிராவல் பண்ணுவீங்க நீங்க? பார்க் போவீங்களா? ஓகே, பார்க்ல என்னெல்லாம் விளையாடுவீங்க நீங்க? ஓகே, உங்ககிட்ட சைக்கிள் இருக்கா? சைக்கிள் ஓட்டலையா இன்னும் நீங்க? குட்டில நிறைய ஓட்டுனீங்களா குட்டி பாப்பாவா இருக்கும் போது? சரி சரி, நீங்க பைக்ல டிராவல் பண்ணுவீங்களா கார்ல டிராவல் பண்ணுவீங்களா? பைக். உங்களுக்கு பைக் டிராவலிங் பிடிக்குமா? ஓகே, நீங்க பைக்ல போகும்போது என்னெல்லாம் பாப்பீங்க? அப்படியா, சரி சரி. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? எதனால ரெட் கலர் பிடிக்கும்? ஓகே, ரெட் கலர்ல என்னெல்லாம் திங்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க?
3: பென்சில் பாக்ஸ், பைக், வாட்ச்.
0: சூப்பர். ஓகே, இப்போ உங்க கையில மம்மி ஒரு 50 ரூபீஸ் கொடுத்து கடைக்கு கூட்டிட்டு போயி உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா நீங்க என்னெல்லாம் வாங்குவீங்க? ஓகே, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ல என்ன ரொம்ப பிடிக்கும்? பிஸ்கட் ரொம்ப பிடிக்குமா? நிறைய பிஸ்கட் சாப்பிடுவீங்களா நீங்க? ஓகே, காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க?
3: 6 மணிக்கு.
0: 6 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஸ்கூல் கிளம்பிடுவீங்களா? ஓகே, இப்ப மார்னிங் எந்திரிச்ச உடனே மம்மிய வேலை செய்ய விடுவீங்களா இல்ல மம்மிய தூக்கு தூக்கு சொல்லுவீங்களா?
3: வேலை செய்ய விடுவோம்.
0: விட்டுருவீங்களா மம்மிய? ஃப்ரீயா விட்டுருவீங்களா? தொந்தரவு பண்ண மாட்டீங்களா? ஓகே, டாடி கூட என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க நீங்க?
3: செட்டில் பேட், கிரிக்கெட், ஃபுட்பால்.
0: ஓகே, இந்த மூணு கேமும் ரெகுலரா விளையாடுவீங்களா? ஓகே ஓகே, சரி. வேற எங்கெல்லாம் அவுட்டிங் போவீங்க நீங்க? பார்க் இருக்குங்க, பார்க் வந்து நம்ம வீட்டு பக்கத்துல எப்பாச்சும் விளையாட அடிக்கடி போகுறது. ஓகேவா, இப்போ மம்மியும் டேடியும் எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகலாம் வா அப்படின்னு சொன்னா நீங்க எங்க கூட்டிட்டு போக சொல்லுவீங்க?
3: மால்.
0: மாலுக்கு கூட்டு போக சொல்லுவீங்களா? நீங்க போய் பாத்துருக்கீங்களா மால்? என்னெல்லாம் இருக்கு மால்ல? சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மால்? ஓகே, மால்ல போய் நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க?
3: டிரெஸ்ஸஸ்
0: வாங்கிட்டு வந்தீங்களா? ஓகே ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச பூக்களுடைய நேம் சொல்லுங்க பாக்கலாம்.
3: லாவெண்டர், சன்ஃப்ளவர், ஜாஸ்மின், ரோஸ், இக்கேபூ.
0: ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நேம்ஸ் எல்லாம்? ஓகே ஓகேம்மா, சரி, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ.
2: நேயர்கள், இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பின் உதவி கே ஜெயலட்சுமி. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
4: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
5: குட் மார்னிங்,
4: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸ்நேகிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
6: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
7: இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரவீந்திரநாத் தாகூரின் சிந்தனைகள் இன்றளவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் சுகாதார காப்பீட்டு திட்டம், அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டம் 11 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் இவற்றில் 91 கோடி பேர் இணைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியனுடனான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வாகனங்கள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் தாவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேக்கு அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்க உள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க

0: மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிசெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ருவ் ராவத், சூரஜ் கோலா இணைகள் ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெபேஸ் சீக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11 மணி.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:02. நேரில் இனி கேட்கலாம் நீங்கள் கேட்டவை. நேர்களே, இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உடற்பயிற்சியின் அவசியம், அது குறித்த கருத்துக்களையும் உங்களோட விருப்ப பாடல்களையும் தான் கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கறதுக்கு 9344901018 என்ற எண்ணுக்கும், 0423 என்ற இணைப்பெண்ணை பயன்படுத்தி 2966781 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 11:10 நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. மனதுக்கு பிடித்த இனிமையான இன்னிசை பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னா 9344-9001018 என்ற எண்ணுக்கும், 0423 என்ற இணைப்பெண்ணை பயன்படுத்தி 2966781 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றது கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், அழகான காலை வணக்கம். நான் ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து ராஜு.
0: வணக்கம் ராஜு, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ராஜு.
1: சோ ராஜு, லைன் கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்.
0: ஓகே ராஜு, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம், உடற்பயிற்சியின் அவசியம் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கோம்.
1: கண்டிப்பா சார், உடற்பயிற்சின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளாம் டெய்லி உடற்பயிற்சி செஞ்சிருவோம் சார், முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருவேன் நானு. எப்பவுமே பாத்தீங்கன்னா எங்க பசங்க பார்த்தா சின்ன பையன் டெய்லி இதுக்கு ஜிம்முக்கு போவாரு. அவர்கிட்டயே நான் சொல்லுவேன், நீ ஜிம்முக்கு போய் இப்படி உடம்பு வச்சிருக்கேன், நான் ஜிம்முக்கு போவாதே இவ்வளவு ட்ரிம்மா உடம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு சிரிக்கு பாப்பில என் பையன், எனக்கு வேலையில எனக்கு ஜிம்மு மாதிரி தான், அதனால நீட்டா வேலை செஞ்சு உடம்ப எப்போ கட்டுக்குழமா வச்சுக்குவேன், பிபி இல்ல சுகர் இல்ல, அதனால நீட்டா உடம்பு வச்சு நீட்டா ட்ரிம்மா இருந்துக்குவேன். உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் சார்.
0: ஓகே ராஜு,
1: உடற்பயிற்சி வந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் நல்லது அது.
0: ஓகே ராஜு,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: ரொம்ப ரொம்ப நன்றி ராஜு. பாட்டு சொல்லிருங்க.
1: பாட்டு வந்து மேகால இருந்து புத்தப்புது காலை. இந்த பாடலை எப்பவும் பயணிக்கும் அனைத்து அன்புள்ளவங்களுக்காக இந்த பாடலை காலை நேர காற்றுங்க. வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: ஓகே ராஜு, கண்டிப்பா உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி நன்றி நேயர்களே.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னவாயிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறேங்க சார்.
0: ஸோ சொல்லுங்க செல்வராஜ், உடற்பயிற்சியின் அவசியம்
1: சார். உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் தாங்க சார். ஆனா இப்ப அதுக்கு எல்லாம் எங்கேங்க சார் எங்களுக்கு நேரமா இருக்கிறீங்க சார்? போறக்க முடியறது இல்லைங்க சார். ஆனா இளவட்டங்கள்லாம் போய் போறாங்க. ஆனா உடம்புக்கு நல்லது ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம் தாங்க சார். என்னால உட்கார்ந்துட்டால வேலை செய்யறதுனால அவங்களுக்கு முடியறதில்ல. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா நாங்க கை திறந்தேசனுங்கிறேங்க சார்.
0: சரிங்க
1: சார், காலையில ஒரு 6 மணிக்கு உட்கார்ந்தேன்னா ஒரு 10 மணி வரைக்கும் உடம்பு எங்க உடம்பு பூராம வேலை செய்யுங்க சார்.
0: ஓகேங்க.
1: ஆகினால நாங்க அதை பத்தி சிந்திக்கிறது இல்லைங்க சார் உடற்பயிற்சி. அதனால எங்களுக்கு அது தேவையில்லைங்க சார். நாங்க அந்த அந்த அந்த சப்ஜெக்டுக்கே போறது இல்லைங்க சார்.
0: ஓகேங்க. சொல்லுங்க, என்ன பாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சி?
1: சார், பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னா தெரியுமா அந்த பாட்டு போடுங்க சார்.
0: கண்டிப்பாங்க, உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் கொடுத்துடலாம்.
1: தேங்க்யூ சார்.

0: ஒலித்த பாடல் பொன்னுமணி திரைப்படத்திற்காக கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 11:24. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: நீங்க காலை வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் சார்.
0: வணக்கம். வணக்கம் சத்யநாராயணன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். ரெண்டு நாளைக்கு அப்புறம் லைன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: ஓகேங்க. ஸோ சொல்லுங்க, உடல் ஆரோக்கியம் என்பது, உடற்பயிற்சின்றது எவ்வளவு முக்கியம்?
1: உடற்பயிற்சின்னு சின்ன குழந்தைங்க இருந்து பெரிய வரைக்கும் நல்ல விழிப்புணர்வு இருக்கு நிறையா. ஏன்னா பாத்தீங்கன்னா, நான் பாக்குற கடைசி இருக்கு, நம்ம ரேஸ் கோர்ஸ்லயே பாத்தீங்கன்னா, காலையில பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிலிருந்து ஒரு 7-8 மணிக்கு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர், 2000 பேர் வாக்கிங்
0: போறாங்க.
1: அந்த மாதிரி மாலையிலையும் பார்த்து அது மாதிரி 1000-2000 பேர் வாக்கிங் போறாங்க. அந்த மாதிரி நிறைய போறாங்க. என்னுடைய பாத்தீங்கன்னா, நான் காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு, 5:00
0: ஓகேங்க. கண்டிப்பா அதே பாடல் உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: காவல் கீதம் திரைப்படத்துக்காக அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நேர்களே, நிலையத்தில் நேரம் 11:30. நீங்கள் கேட்டவை தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய காலை வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் ராமகிருஷ்ணன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன பாடல் நம்ம நிகழ்ச்சிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க?
1: பாடல் வந்து பாதி நீலா என்று பௌர்ணமி ஆச்சு, காமராஜ படத்துல இருந்து. அப்புறம் வந்து நீங்க தலைப்பின் கீழ் பார்த்துமானா
0: உடற்பயிற்சியின் அவசியம்.
1: ஆமா, உடற்பயிற்சி வந்து எல்லாருக்குமே அவசியமான ஒரு விஷயம். அதாவது அன்றாட நம்ம வாழ்க்கையில என்னென்ன பண்றோமோ அதை அது கூட சேர்த்துக்கணும். இதையும் உடற்பயிற்சி எல்லா எப்படி டெய்லி சாப்பிடுறாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு உடற்பயிற்சிங்கிறத தினசரி செய்யணுங்கிறத வச்சு ஒரு குறிக்கோளா வச்சுக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த அதாவது உடற்பயிற்சிங்கிறது வந்து எதிர்கால ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு முதலீடா நம்ம நினைச்சுக்கணும்.
0: ஓகேங்க.
1: அப்படி நினைக்கும் போது வந்து நமக்கு அது கட்டாயமா அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதுதான். ஏன்னா வந்து மருத்துவர்கள் சக்கரை வியாதியோ அல்லது வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால்தான் நீங்க உடற்பயிற்சி பண்ணணும், வாக்கிங் போகணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லித்தான் நாம செய்யணுங்கிறது கிடையாது. நார்மலா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உடற்பயிற்சிங்கிறது செய்யறது நல்லது. முக்கியமா வந்து பெருசா ரொம்ப கடுமையானதை பண்ணல, கூட நடைப்பயிற்சி மட்டும் செஞ்சா கூட போதும். அனைத்து உறுப்புகளுக்குமே வந்து நடைப்பயிற்சி பண்ணும்போது காலை நேரத்துல எல்லா உறுப்புகளுமே சீரா இயங்குறதுக்கான ஒரு ஏதுவா இருக்கும். அதனால நான் டெய்லி காலையில ஒரு 45 நிமிடம் வந்து நடைப்பயிற்சி தவறாம பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மற்ற வேலைகள்ல என்ன வேலை இருந்தாலும் அந்த நேரம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நடைபயிற்சி பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துடும். அது வந்து எல்லாருமே கடைபிடிக்கிறது வந்து எதிர்கால ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு முதலீடா நினைக்கிறது நல்ல விஷயம் என்னுடைய.
0: ஓகேங்க, அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி சார்.

0: ஒலித்த பாடல் காமராஸ் திரைப்படத்திற்காக கேட்டோம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரெங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: ஊட்டிலிருந்து ராஜா பேசுறாங்க சார்.
0: வணக்கம் ராஜா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். சொல்லுங்க, உடற்பயிற்சியின் அவசியம்.
1: உடற்பயிற்சின்றது எப்போதும் நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறது நல்லது.
0: ஓகேங்க.
1: காலையில் 5 மணிக்கு எழுந்து நம்ம வந்து நம்ம இந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நல்லா வந்து நம்ம வீட்டெல்லாம் அசைச்சு நம்ம வந்து அது சுறுசுறுப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அது நம்ம சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கப்பட்டு கை கொள்ளும்போது அது பழகிரும். அதுக்கு பிறகு நம்ம வந்து பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்திகள் கிடைக்கும்.
0: ஓகேங்க.
1: அப்போ நல்லா எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ முடியுங்க.
0: ஓகேங்க.
1: எனக்கு வந்து எண்ணெய் எரிந்தால் படம் தந்துங்க, ஒரு டைட்டில் சாங் வருங்க, என்ன இருந்தாலும் அந்த சாங்கை ப்ளே பண்ணுங்க.
0: ஓகேங்க, கண்டிப்பாக கொடுத்துடலாம்.
1: நன்றி.

0: Marindal.
1: இணை அறிந்தால் திரைப்படத்திற்காக அருமையான ஒரு பாடலை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டோம். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை, மனதுக்கு பிடித்த இனிமையான இன்னிசை பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உடலும் உள்ளமும் நலம் தானா?
1: உடலும் உள்ளமும் ரொம்ப ரொம்ப நலமா இருக்கேன். என்பி ரவிச்சந்திரன் அவர்கள்,
2: நில இயக்குனர் அவர்களும் மற்றும் கலைஞர்கள் அனைவரும் நலம் தானே?
1: அனைவரும் நலமா
2: இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நான் நலமாக இருக்கிறேன், மிஷியோடு இணைந்து ஊட்டி பண்பலையோடு. ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
1: ஓகேங்க, குரலை கேட்டதுமே கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உடற்பயிற்சியின் அவசியம் குறித்த தலைப்புல தான் கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லலாம்.
2: ஆமா, உடற்பயிற்சி அப்படின்னு சொல்றது பார்த்தேன்னு என்னோட அனுபவத்தை வச்சு, அது ஒரு மனப்பயிற்சியும் கூட. உடற்பயிற்சின்னு மனசுல கொஞ்சம் ஒரு சில பயிற்சிகள் தேவைப்படும். அந்த நேரத்துல அப்படின்ற நேரத்துல நம்ம வாக்கிங் போறப்ப நம்ம சில காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற போது, இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற போது, தன்னிலை மறந்த நிலை உருவாகுகிறது. சில சோகங்களும் சில வேதனைகள் எல்லாம் தவிர்க்கப்படுகிறது. அதே நேரத்துல ரத்த ஓட்டம் சீராகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட, அதாவது நம்ம கண்களுக்கு கண்கள் பார்க்கின்ற காட்சிகளை கிரகித்து அந்த மூளையின் செயல்பாடுகள் ஒரு ஞாபக சக்தியாகவும் புத்துணர்ச்சியும் தருவதாக ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. ஆக உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியின் மூலமாகவும் உடற்பயிற்சியின் மூலமாகவும் சிந்தனையும் வளர்க்கலாம், மனப்பயிற்சியும் வளர்க்கலாம், நம் மன வலிமையும் வளர்க்கலாம் என்பது ஒரு யதார்த்தமான பார்வை.
1: ஓகேங்க, அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்ன படத்துல இருந்து இன்னைக்கு பாடல் வேணும்?
2: ஃப்ரெண்ட்ஸ் என்கிற படத்துல இருந்து.

0: தென்றல் வரும் வழியை உப்பில் வராதா என்கிற ஒரு அருமையான பாடலை தமிழ் விடுங்கள் அன்பு அறிவிப்பாளரே.
1: கண்டிப்பாக உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: நன்றி, வணக்கம். இந்த நாள் வீடாகட்டும்.

0: ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக அருமையான ஒரு பாடலை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டோம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை மனதுக்கு பிடித்த இனிமையான இன்னிசை பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, யார் எங்கிருந்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: வணக்கம் பாபு, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கும் பாபு. சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம், உடற்பயிற்சி அவசியம்.
1: உடற்பயிற்சி தான் அனைவருக்கும் அவசியமான ஒன்று தான். அது அவரவர் உடல்நிலை பொறுத்து உடற்பயிற்சி செஞ்சுக்க வேண்டியதான்.
0: ஓகேங்க.
1: அவரவர் உடல்நிலை கடிச்சல் அவரவருக்கு தெரியும். அதுக்கு கண்டிப்பா உடற்பயிற்சி செய்வது நம்ம உடலுக்கும் நம்ம மனதுக்கும் நல்லது.
0: ஓகேங்க.
1: அதாவது தவறாமல் கடைபிடிக்க வேண்டியதான் என்னோட அன்பான
0: வேண்டுகோள். ஓகேங்க, ஓகேங்க. சோ இன்னைக்கு என்ன பாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
1: லவ் டுடே படத்துல இருந்து என்ன அழகு எத்தனை அழகு கொடுத்துருக்கேன்.
0: கண்டிப்பா உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார், நன்றி.

0: லவ் டுடே திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம்.
1: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேர்களினை கேட்கலாம் இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை. இன்று பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி நேரம் ஒரு பட பாடல். இன்று பகல் 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம். தொடர்ந்து 3:02 கட்க கசடர. 12 வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல்களை வழங்குகிறார் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் உயர்கல்வி வழிகாட்டுதல்கள் துறையின் தலைவர் முனைவர் ஏ. விமலா அவர்கள். மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 5:00 செய்திச் சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெடதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 343 பகுதி. 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி. விஜயகுமார். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் மலைப்பகுதிக்கேற்ற மூலிகை தாவரங்கள் சாகுபடி குறித்து விவசாயி சி. மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 10:00 அகில பாரத இசை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்களே இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள்.
2: ஜி பூம்பா.
3: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2Kலயே இருக்கியா?
2: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
3: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
2: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
4: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள். இசை கோலங்கள், இமைஜாலங்கள், சுகம் தேடுங்கள்.
3: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
2: அது நன்றாக இருந்ததா?
3: அதே மாதிரி 90s please.
2: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
5: திங்கள் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நில நில.
3: ஜீபும்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
2: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
3: தினமும் காலை 9:00 முதல் 10:00 வரை.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
6: This is Akashwani, the news read by Anuja Kumar. Mr. Sovendu Adhikari was sworn in as the first BJP Chief Minister of West Bengal today at a ceremony at Brigade Parade Ground in Kolkata. 5 cabinet ministers also took oath along with the Chief Minister. The Governor, R. N. Ravi, administered the oath of office in secrecy to the ministers. The cabinet ministers are Dilip Ghosh, Agni Mitra Paul, Ashok Kirtanya, Nishit Pramanik and Kshudi Ram Tudu.
7: Ami Subendu Adhikari, Ishwarer name shapath koritechi je bidhi dara sthap

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே இந்த நிகழ்ச்சிக்காக முதல்வர் நேயர் இருக்காரு, அவங்க கிட்ட பேசலாம். அவங்க என்ன சொல்றாங்க ஏது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹலோ,
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம்
3: மேடம், நாங்க எச்எம்டி பகுதியில இருந்து ரேணுகா பேசுறேங்க மேடம்.
2: ரேணுகா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். ரேணுகா, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
3: மேடம், ரொம்ப பிடிச்சிருக்குங்க மேடம். நாங்க பிடிச்ச பாட்டு எல்லாம் கேக்குறோம். உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க மேடம். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், லைன் கிடைக்கும்.
2: அப்படிங்களா? மற்ற ப்ரோக்ராம்லயும் நீங்க ட்ரை பண்ணலாம், நிச்சயமா உங்களுக்கு லைன் இனிமே கிடைச்சிடும்.
3: இந்த லைன் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம்.
2: அப்படா, எங்களுக்கும் கூட ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க ரேணுகா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: மேடம், எங்களுக்கு வந்து பிடிச்ச பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேட்டை படத்துல இருந்து உள்ளால சாங் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: கேட்டாங்க உங்களுக்கான பாட்டு. நான் வந்து பிளே பண்றதுக்கு முன்னாடி, நம்ம லேடிஸ்னாலே வீட்டுல வந்து ரொம்ப பொறுப்பா இருப்போம், அப்படிதானே? அது மட்டும் இல்லாம வந்து நிறைய குறிப்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், டிப்ஸ் எல்லாமே நிறைய தெரிஞ்சிருக்கும். வேறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணும், ஆனா நம்மளுக்கு சான்சஸ் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி சான்ஸ்ல இந்த டிப்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க சொல்ற இந்த டிப்ஸ் மற்றவங்களும் சேர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால சொல்லுங்க, என்னவாச்சும் டிப்ஸ் வச்சிருக்கீங்களா?
3: மேடம் இருக்குங்க மேடம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா, மகளிருங்க வந்து வீட்டுல வேலை செய்யறாங்க, வெளியிலயும் வேலை, ரொம்ப ஸ்ட்ரெஸ். அதனால வந்துட்டு அவங்க உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்குது. இத கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுக்காக டைம் ஒதுக்கி ஒரு ஹாஃப் அன் அவராவது டெய்லி யோகா செய்யணும் அப்படின்னு என்னுடைய இருக்குங்க மேடம். அதுதான் நான் மகளிர் கூட்டத்துக்கு.
2: ரொம்ப சூப்பருங்க, நிஜமா தான். யோகா வந்து செய்யறதுனால நிறைய ஒரு அமைதி நமக்கு கிடைக்குது, அப்படித்தானே?
3: நிச்சயமாங்க மேடம். உங்க உடல்நிலையும் கரெக்ட் ஆகும், மனநிலையும் சீராகும் அப்படின்ட்டு என்னுடைய ஒரு ட்ரிப்.
2: ஓகே, இந்த யோகாவை வந்து நம்ம முறையா படிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த நிறைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அது மூலமா நம்ம வந்து கத்துக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
3: மேடம், இப்ப பாத்தீங்கன்னாக்கா யூடியூப்ல எல்லாம் நிறைய நீங்க பாத்துறீங்க, எப்படி யோகா செய்யணும்னு சொல்லி தராங்க.
2: அதை வச்சு
3: வந்துருக்குது, அதை பார்த்து செஞ்சாலே போதும் மேடம்.
2: சூப்பருங்க, நிஜமானுமே யோகா பண்ணா நமக்கு வந்து ஒரு அமைதி கிடைச்சிரும்.
3: கண்டிப்பாங்க மேடம்.
2: நீங்க கூட இதெல்லாம் பண்ணுவீங்களா?
3: கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோங்க மேடம்.
2: சரி,
3: நீங்க வச்சுதான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்லிட்டு
2: இருக்கீங்க. நீங்க வெளியே வேலை பண்றவங்களா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா?
3: நாங்க வெளியே வேலை பண்றோம்.
2: அப்ப உங்களுக்கு வந்து யோகாவும் பண்ணிட்டு வீட்டுல சமையல் அதெல்லாம் பாத்துட்டு பின்ன வெளியும்
3: இருக்கிற நேரத்துல நம்மளுக்காக டைம் ஒதுக்கினாதாங்க மேடம். நமக்கு டைம் கிடைக்காது, நம்ம டைம் 80 எடுத்துக்கணும்.
2: டைம் நமக்காக நம்ம ஒதுக்கணும்,
3: நமக்காக டைம் ஒதுக்கணும். கண்டிப்பாங்க மேடம்.
2: சூப்பருங்க, உங்களுக்கான பாட்டு வருது. ரொம்ப அழகான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ மேடம். ஓகே.

0: முன்னாடி பேசின நம்ம ஸ்நேகிதி அழகான பாடலோட யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்நேகிதி இருக்காங்க, அவங்க எதை வலியுறுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ.
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கங்க, நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு சாரதாங்க.
0: சாரதா, சாரதா, உங்களுக்கு ஊட்டி எஃப்எம்மோட ப்ரோக்ராம் எல்லாமே கேட்டு பழக்கம் இருக்கு அப்படிதானே?
1: ஆமாங்க.
0: எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்து இந்த எல்லா ப்ரோக்ராமும் காலையில இருந்து நாங்க ரேடியோ போட்டுருவோம். அப்ப எல்லா ப்ரோக்ராமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர். சரி, வந்து நீங்க என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க இன்னைக்கு? முடி பத்தாட்டியும் ரொம்ப கஷ்டம் தான். ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றீங்க, அதை நம்ம செய்ய போறோம். சொல்லுங்க, என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: என்னன்னா, அங்க இருக்கிற மருதாணி, வேப்பிலை, கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சு நல்லா காய வச்சு தேங்காயில வந்து ஊற வச்சு போட்டா முடி உதிராது. கொஞ்சம் செம்பருத்தி சேர்த்துக்கலாம்.
0: செம்பருத்தியும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உங்க ஊருக்கு வந்து அதிகப்படியான வெயில் இருக்கு, அதனால நீங்க வந்து இந்த டிப்ஸ் செய்யலாம். ஆனா எங்க ஊர்ல ஓவரான கோல்ட் இருக்கு. என்ன, நீங்க சொன்ன பொருள் எல்லாமே கோல்டா தான் தோணுது அப்படிதானே?
1: ஆமாங்க. வந்து நம்ம வெயில் காலத்துல நம்ம காய வச்சு போட்டுக்கலாங்களே.
0: என்ன பாட்டு கேக்க போறீங்க?
1: பாடல் வந்து ரஜினியோடது.
0: அவங்களுக்கு அந்த பாடலை தர நீங்க எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8 நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.

0: தாங்க வச்சிருப்பாங்க. அழகா அவங்க டிப்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்நேகிதி என்ன டிப்ஸ் சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: ரோஸ் கார்டன்ல இருந்து கீதா பேசுறேங்க மேடம். நான்
0: ஓகே. கீதா சொல்லுங்க, ப்ரோக்ராம் எல்லாம் கேப்பீங்களா?
1: கேப்பாங்க மேடம், எல்லாமே கேட்போம்.
0: எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த மாதிரி பர்டிகுலரா இருக்கா?
1: இந்த உலர் சந்தி நான் கேட்பேங்க மேடம், அது பிடிக்கும் எனக்கு ரொம்ப.
0: ஏன் அது அது அப்படி?
1: ஏன்னா அது விலை விலைக்கு எல்லாம் நம்ம கேட்டுக்கணும்.
0: விலையை முன்னாடியே கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பைசா எடுத்துட்டு போகலாம்.
1: எடுத்துட்டு போய் வாங்குறோங்க மேடம்.
0: முன்னாடி அப்படி இல்லை இல்லைங்களா?
1: இல்லைங்க மேடம்.
0: இப்போ வந்து
1: எவ்வளோ என்ன விலை எதுவும் தெரியாது. இப்போ வந்து எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போறோம்.
0: அப்போ சரியா பைசா எடுத்துட்டு போகலாம், எந்த கஷ்டமும் இல்லை.
1: ஆமாங்க மேடம்.
0: சூப்பருங்க. இன்னைக்கு வந்து ஒரு டிப் சொல்லணும் இல்லையா? அழகு குறிப்பு சொல்லலாம், இல்ல சமையல் குறிப்பு சொல்லலாம், இல்லாட்டி ஆரோக்கிய குறிப்பு சொல்லலாம். என்ன குறிப்பு சொல்ல போறீங்க?
1: நான் சமையல் நம்ம எல்லாமே செய்யறோங்க மேடம். ஆனா இந்த கீரை நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, அது வந்து நம்ம அரிஞ்சி போடும் போது நிறைய இருக்கும். அப்ப இந்த உப்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது.
0: கீரை இல்ல, கரெக்ட் தாங்க.
1: கீரை இல்ல.
0: ஆமா, கீரை சமைக்கும் போது
1: போடுவோம்.
0: ஜாஸ்தியா தான் போடுவோம்.
1: அப்படி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த உருளைக்கிழங்கு இருக்கு மேடம், பொடியா கட் பண்ணி
0: சரி
1: நம்ம தனியா வேக வச்சு அதுல போடணும் கீரையில.
0: இது வந்து கீரை வெந்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு வந்து செப்பரேட்டா வேக வச்சு நம்ம போட்டுக்கணும்.
1: ஆமாங்க மேடம், அது போடத்தாங்க மேடம் கரெக்டா ஆகும்.
0: இப்ப வந்து உருளைக்கிழங்குல நம்ம உப்பு போடலாமா வேண்டாமா?
1: இல்லைங்க மேடம், போட கூடாது. ஏன்னா இந்த கீரையில இருக்கு இல்லைங்களா,
0: அதை பேலன்ஸ் பண்ண. அதுக்காக உப்பு போடாம நம்ம கிழங்க வேக வச்சு அதுல சேர்த்துக்கிறோம். சூப்பருங்க. அப்ப வந்து அந்த உப்பு வந்து குறைஞ்சிடும். இந்த சமையலுக்காக தான் நம்ம திட்டு வாங்கிட்டே இருக்கோம் பாத்துருக்கீங்களா? என்ன உப்பு கொட்டிட்ட, நீயே சாப்பிடு நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நம்ம சமைக்கிறது அவங்களுக்காக தான். ஆனா அவங்க எல்லாமே இப்படி சொன்னா நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்.
1: அப்படித்தானே?
0: அதுதான் பாருங்க, நிறைய அடிபட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. சரி, இப்ப வந்து அதுக்கான ரெமெடி கூட நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நல்ல டிப் சொல்லிருக்கீங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க? கட்டாயமா அவங்களுக்கான பாடல் வருது, நீங்க என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.

0: என்னோட நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்ருக்கீங்கன்னு போது எவ்வளவு சீக்கிரமா டைம் போகுது பாருங்களேன், 12:32 ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த ஸ்னேகிதி யாரு? ஹலோ,
1: ஹலோ,
0: ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: மஞ்சுளா பேசுறேன்.
0: மஞ்சுளா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கோம். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாரும் நலமா இருக்கோம்.
0: அப்பா, சந்தோஷமான விஷயம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு பாடல் வந்து இலக்கு சீமையில இருந்து
0: அந்த பாடல் கேட்க போறீங்க. ஓகே, உங்களுக்கு அந்த பாடல் நம்ம தரதுக்கு முன்னாடி டிப்ஸ் ஏதாச்சும் சொல்லணும், குறிப்புகள் சொல்லணும்.
1: சாப்பிடலாம்.
0: சக்தி தருது. வேற ஏதாச்சும் பயன் இருக்கா?
1: இது வந்து ரத்த ஊறும் மேடம். நல்லா கீரை பொரியல் பண்ணி சாப்பிடலாம்.
0: பாட்டு கொடுக்கலாமா? ஓகேங்க, நன்றி.

0: ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் சூப்பராகவே என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தினமும் இருக்குது, அதனால தினமும் இதே 12:10 to 12:40 வரைக்கும் பெண்கள் நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களையும் வழங்கி நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கான நிகழ்ச்சி இது. இப்போது இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரான்

மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின்போது புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம், ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்.
அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர் இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில்

0: ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2,700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்குவங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பயணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த ஓராண்டுக்குள் 3 முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்டி சீக்மென்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு தேசத்தின் கண்ணியம் அதன் மக்கள் தொகையில் மிகவும் பின்தங்கிய வறுமையின் பிடியில் உள்ள குடிமகனின் கண்ணியத்திலும் பிரதிபலிக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவேளை உணவுக்காக படும் போராட்டம் அந்த குடும்பத்தை மட்டுமல்ல சமூகத்தின் மனசாட்சியையும் பாதிக்க வேண்டும். இந்த ஆழ்ந்த சமூக பிரச்சனையை நேரடியாக எதிர்கொள்ள அந்தியோதயா என்ற கொள்கையின் அடிப்படையில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மகத்தான திட்டம்தான் அந்தியோதயா அன்ன யோஜனா. அந்தியோதயா என்றால் கடைசி மனிதனின் எழுச்சி அல்லது மிகவும் நலிவடைந்தவனின் எழுச்சி என்று பொருள். இத்திட்டம் வெறும் ஒரு அரசு திட்டம் மட்டுமல்ல, வறுமையின் கடைசி எல்லையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் தார்மீக உறுதிமொழி. இந்தியாவில் பொது விநியோக அமைப்பு இருந்தாலும் அது அனைத்து ஏழைகளையும் சென்றடைவதில்லை. பலர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்தாலும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் இல்லை. இந்த கடுமையான

பாலின சவாலை சமாளிப்பதற்காக அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் அனைத்து ஏழைகளுக்கும் அல்ல, மாறாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களில் மிகவும் ஏழ்மையானவர்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டது. வீடற்றவர்கள், தினக்கூலி வேலை செய்பவர்கள், வருமானம் இல்லாத முதியவர்கள், ஆதரவற்ற விதவைகள் மற்றும் மிகவும் பின்தங்கிய பழங்குடி சமூகங்கள் போன்றவர்கள் இதில் அடையாளம் காணப்படுகிறார்கள். இந்த மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை அடையாளம் கண்டு இத்திட்டத்தில் சேர்ப்பது மாநில அரசுகளின் பொறுப்பாகும். அந்தியோதய அன்ன யோஜனா மிகவும் வறுமையான குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி நிவாரணத்தை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்குவது. இதன் விலை சந்தை விலையை விட மிகவும் குறைவு. ஒரு குடும்பம் 35 கிலோ தானியங்களை சந்தையில் வாங்கினால் பல 100 ரூபாய் செலவாகும். ஆனால் இத்திட்டத்தின் மூலம் மிக குறைந்த செலவில் உணவு கிடைப்பதால் அந்த குடும்பங்களுக்கு பெரும் நிதி சுமை குறைகிறது. இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு மற்ற ரேஷன் கார்டுகளிலிருந்து வேறுபடுத்தி காட்ட பிரத்யேகமான மஞ்சள் வண்ண ரேஷன் கார்டு வழங்கப்படும். இந்த அட்டை மூலம் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாலும் மாதந்தோறும் 35 கிலோ உணவு தானியங்கள் அவர்களுக்கு தவறாமல் வழங்கப்படும். இத்திட்டம் மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள் பட்டினியால் வாடுவதை தடுக்கிறது. இதன் மூலம் அவர்களுக்கு உணவுக்கான உத்தரவாதம் கிடைக்கிறது. குறைந்த விலையில் உணவு கிடைப்பதால் அந்த குடும்பங்கள் தங்கள் வருமானத்தின் ஒரு பெரிய பகுதியை உணவுக்காக செலவிட வேண்டியதில்லை. இதன் மூலம் அந்த பணத்தை அவர்களின் பிற அத்தியாவசிய தேவைகளான மருத்துவம், கல்வி அல்லது தங்குமிடம் போன்றவற்றிற்கு பயன்படுத்த முடியும். இது அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவுகிறது. இத்திட்டம் ஏழைகளுக்கு உணவை அடிப்படை உரிமையாக வழங்குகிறது. இது அவர்களின் சுயமரியாதையையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கிறது. ஒரு முழு வயிறு ஒரு நபருக்கு தன்னம்பிக்கையையும் வேலை தேடுவதையும் சிறந்த எதிர்காலத்தை பற்றிய கனவு காணவும் ஆற்றலை அளிக்கிறது. அந்தியோதயா அன்ன யோஜனா வெறும் ஒரு அரசு திட்டம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக நீதி இயக்கம். நாட்டின் வளர்ச்சி சமூகத்தின் கடைசி மனிதனையும் சென்றடைய வேண்டும் என்ற இந்தியாவின் கொள்கையை இத்திட்டம் எடுத்துக்காட்டுகிறது. இத்திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் பசி இல்லாத மற்றும் மிகவும் சமமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க உதவுகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். உதித் நாராயண் பாடியது அந்த பாடல். 1:21:38 நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசி பாடல்கள்.

0: லஞ்சுவரில் எப்பவுமே நம்ம சந்தோஷமாகவும் குதூகலத்தோடும் இருக்கணும். சூப்பர பாட்டல் பாடலாம் கேட்டுருக்கீங்க. நீ மனசு நாக்கு தலசு, தெலுங்கு மொழி படத்துலேருந்து அந்த பாடல்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: புல்லட் படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். ஹிந்தி மொழி திரைப்பட பாடல் அது. அடுத்த பாடலை கேட்கும் முன்பாக
1: நேயர்களே, வெயில் காலத்துல சாப்பாடு சீக்கிரமா கெட்டு போயிடும், அதனால ஃபுட் பாய்சன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும் தெரியுமா? வீட்டுல செஞ்ச சுட சுட சாப்பாட்டை சாப்பிடுங்க. தயிர் சாதம், மோர், இதெல்லாம் வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு கிடைக்கிற பெரிய வரம். காரமான உணவுகளை கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய கோடை காலத்துல உடம்பு சரியில்லாம படுத்துறாதீங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்.

0: ஆகாஷ் மிகா, கன்னட மொழி திரைப்பட பாடல் நீங்கள் கேட்டது. அடுத்த பாடலை கேட்கும் முன்பாக,
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்போமடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: ఆగి పోయారా? సరే టాటా బాయ్ బాయ్.
1: పిల్లా జమీందార్ తెలుగు మొழி இப்பட பாடல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள் நிறைவு பெறுகின்றன.
2: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
3: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
4: குட் மார்னிங்,
3: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜாசுப்ரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் தாவேக்கா ஆதரவு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேக்கா ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவுடன் அக்கட்சிக்கு தற்போது 116 உறுப்பினர்களின் எண்ணிக்கை உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்கினால் தாவேக்கா ஆதரவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 118 உயர்ந்து ஆட்சி அமைப்பதில் உள்ள தேக்கநிலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலர் திரு பேபி, அரசு அமைக்க தனிப்பெரும் கட்சியை அழைப்பது ஆளுநரின் கடமை என குறிப்பிட்டார். ஆளுநர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாகவும் அவர் குறை கூறினார். இதனிடையே தாவேக்காவிற்கு அமமுக உறுப்பினர் ஆதரவு வழங்கியதாக கூறப்படும் போலி கடிதம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு டி டி வி தினகரன் ஆளுநரை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்ட சமூக வலைதளப் பதிவில் புதிதாக ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தாவேக்கா சார்பில் சட்டப்பேரவைக்கு புதிதாக

0: தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டமும் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 15 ஆண்டுகால ஆட்சி முடிவடைந்த நிலையில் வரலாற்று வெற்றியுடன் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் யார் என்பது விரைவில் இறுதி செய்யப்படும் என தெரிகிறது. புதுச்சேரியில் திரு ரெங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் புதன்கிழமை பதவியேற்கிறது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், கலாச்சார நம்பிக்கையுடன் கூடிய தாகூரின் சிந்தனைகள் நாகரிக இந்தியாவின் குரலாக இன்றும் விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். வருங்கால தலைமுறையினருக்கு அன்னாரின் சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் திருவுருவப்படத்திற்கு உறுப்பினர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்தினர். இந்தியா மற்றும் ட்ரினிடாட் டொபாக்கோ இடையே கலாச்சார நட்புறவுகள் தொன்று தொட்டே திகழ்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்புமிகு வரலாற்று பிணைப்புகளை எடுத்துரைத்த அவர், விளையாட்டு, பாரம்பரியம், உடைகள் போன்றவற்றிலும் காணப்படும் ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டினார். அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான இடங்கள் குறித்து ஆலோசித்ததாக எடுத்துரைத்தார். சுற்றுலா, சூரிய மின்சக்தி, ஆயுர்வேத இருக்கை போன்ற பிரிவுகளில் ஒப்பந்தங்கள் இறுதியானதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை அவர் ராணுவத்தின் செயலராகவும் பணியாற்றுவார் என பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. தற்போதைய முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதால் இந்நடவடிக்கை. திரு என் எஸ் ராஜா சுப்பிரமணி தேசிய பாதுகாப்பு குழுவின் ராணுவ ஆலோசகராக பணியாற்றி வரும் நிலையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்து வருகிறார். ராணுவ பாதுகாப்பு அகாடமியில் தமது இளநிலை கல்வியை முடித்த அவர் 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கர்ஃபால் ரைபிள் 8வது பெட்டாலியன் பிரிவில் தமது பணியை தொடங்கினார். லண்டன் ராணுவ சேவை, தலைமைக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு உயர் ராணுவ பிரிவுகளிலும் அவர் பயின்றவராவார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் தங்கள் கோரிக்கை தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். திருச்சி வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் தளத்தில் இன்றும் நாளையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறவுள்ளதால் இப்பகுதியில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டத்திற்கு தடை விதித்து ஆட்சித்தலைவர் திரு சரவணன் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கையில் செயல்படும் பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான அரசு தொடக்கப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, மணல்மேடு, குத்தாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, பொறையார், திருக்கடையூர், சமணார்கோவில், சங்கரமந்தல், ஆக்கூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதோடு அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்தது. தொடர்ந்து இன்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் விவசாய நிலங்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைத்துள்ளதுடன் கால்நடைகளும் வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெற்றுள்ளன. நீண்ட நாட்களாக நிலவிய வெப்பத்திற்கு மத்தியில் பெய்துள்ள இந்த கோடை மழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதிக அளவில் மழை பெய்து வரும் நிலையில் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய மலை கிராமப் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும்

0: மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: இதனிடையே தென்காசி பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டு 30,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பணி முற்றிலுமாக முடங்கியுள்ளது. பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியை மேற்கொண்டாலும் தொடர்ந்து அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக மழைநீரை அகற்றுவதில் பல சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே உப்பு உற்பத்தி பணியானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் பணியாற்றி வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: கொடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தளத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2-க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் கமலாலய குளத்தில் 3 நாட்கள் நடைபெறும் தெப்பத் திருவிழாவின் 2ம் நாளான இன்று வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய பார்வதி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரரை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு நடராஜருக்கு இன்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபாராதனையிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 1:55. திரைகானம் ஒன்று.

இளவாயாள் கட்டிய காரண பாடகா நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க இதே ஒரு அணும் பொண்ணும் போயாரோ என்று என்று என்று என்று என்று என்று அல்ல நாங்க கேப்பன காணி காமன கண்டோம் என்று என்று என்று என்று என்று அடந்து இளவம் என்ன

0: இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி பணியர் மக்களின் பாடல்கள் மற்றும் இசை ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

நேயர்களே, வெயில் காலத்துல சாப்பாடு சீக்கிரமா கெட்டு போயிடும், அதனால ஃபுட் பாய்சன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும் தெரியுமா? வீட்டுல செஞ்ச சுட சுட சாப்பாட்டை சாப்பிடுங்க. தயிர் சாதம், மோர், இதெல்லாம் வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு கிடைக்கிற பெரிய வரம். காரமான உணவுகளை கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய கோடை காலத்துல உடம்பு சரியில்லாம படுத்துறாதீங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்.

ஆகாஷ் வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. நேரம் 2:30. மேட்னி டைம், ஒருபட பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு அவள் வருவாளா படத்திலிருந்தால் நம்ம பாடல் எல்லாமே கேட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த அவள் வருவாளா படம் 1977 பெள்ளி அப்படின்ற தெலுங்கு மொழி திரைப்படம் வந்தது. அதனைத் தொடர்ந்து அதே மாதிரி தான் இந்த படமானது எடுக்கப்பட்டது. இந்த படம் அஜித், சிம்ரன், பிருத்திவிராஜ், சுஜாதா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படமானது 1988 எடுக்கப்பட்ட படம். இந்த படமானது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான படம் அப்படின்னு தான் சொல்லணும். ராஜ்கபூரோட டைரக்ஷனில் இந்த படம் வெளிவந்துச்சு. அஜித் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்த காலகட்டம் தான். அதனை தொடர்ந்து இப்போ அஜித் நம்ம தலை அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கான ஒரு ஃபேமஸை இட்டிருக்கார். சூப்பரான படம் அது. சிம்ரனும் அதே மாதிரி தான், ரொம்ப ஃபேமஸான காலகட்டம் அது. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் அது எல்லாமே நம்ம கல்லூரி பெண்களும் காப்பி பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக அமைஞ்ச ஒரு படம் தான் இந்த படம். டிக்கெட் கிடைக்காம திரையரங்குகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்ட படம் அந்த காலத்தில். இப்போ பார்க்குற மாதிரிலாம் பார்க்க முடியாது, திரையரங்கம் சேர்ந்து தான் பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட ஒரு சூப்பரான படம். அதுலேருந்து தான் பாடலை கேட்க போகிறீங்க. எல்லா பாடலும் அவள் ஒரு வாழைப்படத்துல இருந்து.

இந்த ஃபிலிமோட ஓப்பனிங் சாங்காக இந்த பாடல் இருக்கும். பிருத்விராஜ் குழுவினர் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க. சிம்ரன் அப்படியே பயந்த முகத்தோடு நின்றுட்டுருப்பான் பாருங்களேன், அந்த பயந்த முகத்தோடு நின்றுட்டு இருக்கிறதே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடலை சூப்பராக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அந்த பாடல் மனோ மற்றும் குழுவினர் பாடினது. இனி அடுத்த பாடலை கூட நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது அந்த பாடல். இந்த படத்தில் அஜித் ஃபுல்லாக ஹீரோ, பிருத்விராஜ் ஹீரோ கம் வில்லன். நடிப்பு சும்மா சூப்பராகவே இருக்கும். படம் பாடல் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி அமைஞ்சது. அடுத்த பாடல் கூட பாருங்கள், சூப்பராகவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு பட பாடல்கள், மேட்னி டைம்.

குதிச்சு குதிச்சு பாடல்கள் எல்லாமே கேட்டுட்ருப்பீங்க. இந்த பாடல் வந்து ரொம்ப அமைதியாக போச்சு இல்லையா? ஹரிஹரன் பண்ணது தான் அந்த பாடல். இனி ஒரு பாடல் கூட கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதே அவள் ஒரு வாடா படத்திலிருந்து தான்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் பல இடங்களிலும் பரவலாக மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் லேசான மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: ஊத்து 17 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 16 சென்டிமீட்டர், காக்காச்சி 14 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 11 சென்டிமீட்டர், ஆய்க்குடி மற்றும் போடிநாயக்கனூர் தலா 9 சென்டிமீட்டர், கருப்பநந்தி அணை 8 சென்டிமீட்டர், குலசேகரப்பட்டினம், செங்கோட்டை, சாத்தான்குளம் இங்கெல்லாம் தலா 7 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம், குண்டூர் அணை தலா 6 சென்டிமீட்டர், காரைக்குடி, பூதலூர், திருச்செங்கோடு, மேட்டுப்பாளையம், கன்னிமார், வேம்பக்கோட்டை, தென்காசி, மாம்பழத்துறையாறு, ஆனைக்கிடங்கு ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், அடவினைனார் கோவில் அணை, ஒட்டன்சத்திரம், குறிஞ்சிப்பாடி, வாத்தலை அணைக்கட்டு தலா 4 சென்டிமீட்டர், மூலக்கரைப்பட்டி, தங்கச்சிமடம், சூரலக்கோடு, சேரன்மாதேவி, அவலாஞ்சி, தூத்துக்குடி விமான நிலையம், மணிமுத்தாறு, கோயம்புத்தூர் தெற்கு, முக்கடலணை, நுங்கம்பாக்கம், எலந்தங்குட்டை மேடு, கொடுமுடியாறு அணை, தொழுதூர், கூடலூர் பஜார், பேச்சிப்பாறை, தேவக்கோட்டை, செம்மேடு, ராமேஸ்வரம், விருதுநகர், தேவிமங்கலம், திருபுவனம், பாம்பன், நாகப்பட்டினம், திருமயம், சிவலோகம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், நம்பியூர், கிளென்மார்கன், கொடவாசல், ராஜா அண்ணாமலைபுரம், நம்பியார் அணை, உளுந்தூர்பேட்டை, அடையார், பரமக்குடி, சமயபுரம், நடுவட்டம், தஞ்சாவூர், கொடுமுடி தலா 2 சென்டிமீட்டர், ஈரோடு, கடலூர், நாங்குநேரி, அரசூர், எம்ஜிஆர் நகர், பெரம்பூர், பரமத்திவேலூர், திருக்காட்டுப்பள்ளி, தாமரைப்பாக்கம், சிங்கம்புனை, அம்பாசமுத்திரம், கொள்ளிடம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர், சேலத்தில் அதிகபட்சமாக 36.6 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 21.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது கேரள கடற்கரைக்கு அருகில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் காணப்படுகிறது. இது கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை விரிவடைந்துள்ளது. குமரி பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை விரிவடைந்துள்ளது. இதன் தாக்கத்தால் இம்மாதம் 11ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி

உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் பல இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் அதிகன மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 34.2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேற்கு வங்கத்தின் புதிய முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் தாவேகா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேகா அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்கவுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேகா மீறியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்குகிறது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உட்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரா அணி 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் 3:25.

0: வணக்கம் அன்பு நேயர்களே, நேயர்கள் கேட்ட ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி கற்க கசடர. பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்வு செய்யலாம் என்பது குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பவர் பாரதியார் பல்கலைக்கழக கல்வி வழிகாட்டித்துறை தலைவர் பேராசிரியர் ஆ. விமலா அவர்கள். பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறமா என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயத்தை நீக்கி நம்பிக்கையுடன் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான ஊக்கத்தை தரும் கல்வி வழிகாட்டும் சிறப்பு நிகழ்ச்சி இது. டுவெல்த்துக்கு அப்புறமா மாணவர்கள் பள்ளி பருவ வாழ்க்கையை முடிச்சு கல்லூரி வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகிற ஒரு சூப்பரான தருணம் இது, உற்சாகமான ஒரு நேரமும் கூட. கல்லூரி வாழ்க்கை அப்படின்றது உங்களுடைய எதிர்கால உலகிற்கான ஒரு நுழைவு சீட்டு. இந்த தருணத்தை ரொம்பவே மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ள வேண்டும். உங்கள் மீதும் உங்கள் திறமை மீதும் நம்பிக்கை வையுங்கள். கல்வி மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் ஆற்றல் மிக்கது, அழியாத செல்வமும் கூட. கடின உழைப்பும் சரியான திட்டமிடுதலும் தான் உங்களை வெற்றிகரமான ஒரு சிறந்த மனிதரா உருவாக்கும். வாழ்த்துக்கள் மாணவர்களே. வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியில உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க மேம்.
1: வணக்கம். நான் ப்ரொஃபசர் ஆ. விமலா, பேராசிரியர் துறை தலைவர், கெரியர் கைடன்ஸ் டிபார்ட்மெண்ட், கல்வி வழிகாட்டித்துறை, பாரதியார் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்.
0: நிகழ்ச்சியில முதலாவதாக பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் பொழுது ஒரு துறையை தேர்ந்தெடுப்பதற்கு முன் அவங்க கவனிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம்.
1: ஒரு பனிரெண்டாம் முடித்த மாணவர்கள் ஒரு இளநிலை படிப்பு, அதாவது அண்டர் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம், ஹையர் எஜுகேஷன் வந்து செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க பார்க்க வேண்டியது சில விஷயங்கள். முதல்ல வந்து எனக்கு எந்த சப்ஜெக்ட் படிக்க ஆர்வம் இருக்கு, என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, விருப்பம் என்ன, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவதா பார்க்க வேண்டியது அகடமிக்கா நான் எவ்வளோ, எந்த சப்ஜெக்ட்ல பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்கிட்ட இருக்கு, அது பார்க்கணும். மூணாவது நான் எந்த மாதிரி வேலைக்கு போக விரும்புறேன். இந்த மூணுத்தோட அடிப்படையில தான் ஒரு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டு இளநிலை படிப்பு போகும்போது பார்க்க வேண்டியது, அதாவது எனக்கு என்ன சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட், எனக்கு என்ன மாதிரி நான் படிக்கணும்னு விரும்புறேன் அப்படிங்கறத முதல் தேர்வா எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நான் விரும்புற தேர்வுக்கு எனக்கு இப்போதைக்கு வந்து நான் அகடமிக்கா எந்த மார்க் வச்சிருக்கிறேன், அங்க போனா என்னால அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்க முடியுமா. மூன்றாவது நான் எந்த மாதிரி வேலைக்கு போக விரும்புறேன், அதை வச்சுதான் ஒரு கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். சோ இந்த இதுதான் அடிப்படை ஒரு கோர்ஸ் யூஜி செலக்ட் பண்றதுக்கு.
0: ஒரு யூஜி டிகிரி செலக்ட் பண்றதுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி சொன்னீங்க. அடுத்ததா மேம், இப்போ நம்ம மருத்துவத்துறையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மாணவருக்கு வந்துட்டு மருத்துவத்து மேல ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருக்கு, சோ மெடிக்கல் தான் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து டுவெல்த் எக்ஸாம்ல வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் கிடைக்கல, இல்லனா நீட் எக்ஸாம் எழுதி அதுல வந்து தேவையான மார்க் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற சூழ்நிலையில அவங்க அடுத்ததா எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், இல்ல அடுத்தது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம்.
1: மெடிக்கல் படிக்க ஆசை, ஆனா மார்க் நான் பத்தல, இல்ல நீட் ஸ்கோர் எனக்கு சரியா வரல அப்படின்னு நீங்க நினைச்சா நான் என்ன பண்ணட்டும்னு கேக்குறீங்க. அப்படின்னு வரும்போது என்னன்னா, நீங்க வந்து இன்னும் ஒன் இயர் உங்களுக்கு ஒருவேளை ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் டைம் எடுத்து படிச்சு நான் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி போறேன், என்னோட ஒரே

0: ஸ்கூல் எம்பிபிஎஸ் தான் இல்லைடா பிடிஎஸ் தான் இல்லைனா அதுக்கு உண்டான பார்த்தீங்கன்னா ஆயுஷ் கோர்ஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி படிக்கலாம். 1 இயர் 2 இயர் வேஸ்ட் ஆகிறத பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இந்த காலத்தெல்லாம் வந்து கெரியர் வந்து முன்னாடி மாதிரி முடித்த உடனே படித்தா தான் படிப்புன்னு கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூஜி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்டு 1 வருஷம் வேலைக்கு 2 வருஷம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் வராங்க, அது வேறு காலகட்டம். இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம். ரெண்டாவது இல்லைங்க மேடம், எனக்கு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பம் இல்லை, ஆனால் எம்பிபிஎஸ் எனக்கு இப்போ வந்து மார்க் பத்தலை எனக்கு கிடைக்கல, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொன்ன பாருங்கள், ஒரு படிப்பை வந்து யோகா அண்ட் நேச்சுரோபதின்னு சொல்லிட்டு உங்களோட +2 மார்க் பேஸ் பண்ணி போகலாம். அது நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் வந்து 5 இடம் இருக்குது. ஒன்று வந்து சென்னை, இன்னொன்று வந்து செங்கல்பட்டு, இன்னொன்று மதுரை, இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 3 இடத்துல இருக்குது. அங்கே நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் தான், அதுக்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் போட்டு கட் ஆஃப் அண்ட் கவுன்சிலிங்கில் வரலாம். அது போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் நிறைய ப்ரைவேட் காலேஜஸும் அதை நடத்துகிறாங்க, அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
1: ஓகே மேம், இப்போ வந்து இந்த யோகா இந்த மாதிரி கவுன்சிலிங்லயும் அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கல அப்படின்னா அடுத்ததா அவங்க வந்து என்ன பண்ணலாம், இல்லனா இந்த மெடிக்கல்லயே சம்பந்தப்பட்ட வேற ஒரு துறை ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி ஏதாவது தேர்வு செய்யலாமா, அதை பத்தி சொல்லுங்க மேம்.
0: உங்களுக்கு ஒரே விஷயம் மெடிக்கல் சார்ந்ததுதான் படிக்கணும்னா தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, மருத்துவம் மட்டும் நேரடியாக ஒரு டாக்டரா பார்க்கறது மட்டும்தான் மருத்துவ சேவை கிடையாது. அந்த மருத்துவத்துக்கு துணை புரியக்கூடிய அனைத்து சேவைகளையும் செய்யறதும் அதே சேவை தான். இப்போ நீங்க நான் மருந்தெல்லாம் நிறைய வருது இல்லை நம்மளுக்கு, சோ மெனி மெடிசன் டேப்லெட்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பயோ சயின்ஸ் படிக்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிக்க முடியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் போய் என்னென்ன காம்பனண்ட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸோட காம்பினேஷன்ல இந்த மெடிசன் ஐடென்டிஃபை பண்ண இந்த பர்டிகுலர் டிசீஸை வந்து கியூர் பண்ணுங்கிறத படிக்கிறாங்க ரிசர்ச்சா. அந்த மாதிரி நீங்க ரிசர்ச்சுக்கு கூட வரலாம். எப்படி நான் ரிசர்ச்சுக்கு வருதுன்னா நான் என்ன படிக்கிறது அப்படின்னா பிஎஸ்சி பயாலஜி படிக்கலாம், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கலாம், பிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி படிக்கலாம். இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் வரணும். போஸ்ட் கிராஜுவேஷன் வரணும், ஈவன் போஸ்ட் கிராஜுவேஷன் வரும்போது உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷனாக மாறும். ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் இருக்குது, மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி ஏகப்பட்ட படிப்பு இருக்குது உங்களுக்கு. அங்கே வந்து நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலைசேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அதில் நீங்கள் போயிட்டு இல்லை ஃபார்மா கம்பெனிஸ்லலாம் நீங்கள் போயிட்டு தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இப்போ வைரலஜிங்கிற ஒரு டிகிரி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஆஃப்டர் கொரோனா. ஏன்னா அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள இந்த இந்த துறை வந்து அதிகமாக தேவைப்படுது. இனிமே ஃபியூச்சர்ல வந்து வைரலஜி ரிலேட்டட் படிப்பு நிறைய வரும். அதே மாதிரி வைரல் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் தான் வருது அப்படிங்கிறாங்க, அது ஒரு பயோவார் மாதிரி. இதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக அந்த பயோ சயின்ஸ் ரிலேட்டட் டிகிரி எடுத்து படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் வரும்போது ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்கன்னா ரிசர்ச்சராக போகிறதோ இல்லைனா ஒரு மெடிக்கல் கம்பெனிஸில் வந்து போகிறதோ ஃபார்மா கம்பெனிஸில் வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறதோ மிகப்பெரிய ஒரு நல்ல கெரியரை கொடுக்கும். இல்லை மேம், அதுக்கப்புறம் நான் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறேன் பிஹெச்டி பண்ணலாம், தாராளமாக பிஹெச்டி பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸலண்ட் ரிசர்ச்சராக சயின்டிஸ்டாக தாராளமாக வரலாம்.
1: ஓகே மேம், ரொம்பவே அருமையா மெடிக்கல் ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் பத்தி சொன்னீங்க. நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: இதை பத்தி காமனா சொல்லுங்க மேம்.
1: இப்போ என்ஜினியரிங் கோர்ஸில் எதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு கெரியர் கைடன்ஸ் துறை தலைவராக பேராசிரியராக நான் சொல்கிறது என்னென்னா, ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கோர்ஸுக்கு எப்போவுமே வாய்ப்புகள் ஜாஸ்தி. அது என்னங்க மேம் ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற பிஇ சிவில், பிஇ மெக்கானிக்கல், பிஇ ப்ரொடக்ஷன், பிஇ ட்ரிபிள்இ, பிஇஇசிஇ இந்த மாதிரி இருக்கிற துறைகளுக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇ ப்ரொடக்ஷன், இதுக்கு எல்லாமே என்னென்ன பிளண்டி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எப்பவுமே மிதமான வேலை வாய்ப்புகள் இதுக்கெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இசிஇ வித் விஎல்எஸ் சைன் வந்திருக்குது, இசிஇ அண்ட் செமி கண்டக்டர்ஸ்னு வந்திருக்குது, இதையும் படிக்கலாம். அதே மாதிரி பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனே வந்து எக்ஸலண்டான ஒரு படிப்பு தான். இன்னைக்கு காலகட்டத்தில் வளர்ந்து வரும் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமி கண்டக்டர்ஸ் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குது. இப்போ அதுதான் நம்ம அதிகமாக தயாரிச்சுட்டு இருக்கோம். ஈவன் உங்களோட செல்போன் கம்பெனிஸ் எல்லாமே அதில் தான் இயங்குது. அதனால நீங்க வந்து எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி படிப்புலாம் எடுக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் கோர்சஸோட இதை சேர்ந்து எடுக்கலாம்.
0: இப்போ ஏஐல தான் வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன மேம்?
1: சயின்ஸ் வித் ஏஐன்னு இருக்கும், இல்லைனா பிஇ ஏஐன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, மெஷின் லேர்னிங்லாம் இருக்கு உங்களுக்கு. இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் ஓரியன்டா, நான் வந்து ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும், ஏஐ ஆப் டெவலப்பராக ஆகணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க, மேம் எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் தான் மேம் பிடிச்சிருக்கு, ஆனால் அங்கே ஏஐ இல்லையே நான் என்ன பண்ணுறது? இப்பெல்லாம் வந்து எல்லா துறைகளிலும் ஏஐங்கிற சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஏஐங்கிறது என்னன்னா, இப்போ மற்றவங்கெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கெரியர் கைடன்ஸ் ஹெச்ஓடியாக இருக்கிறேன், அப்போ கெரியர் கைடன்ஸில் நான் ஏஐ யூஸ் பண்ணலையா? கண்டிப்பாக ஏஐயை யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் ஒரு யூசராக இருக்கிறேன். யாரோ ஒருத்தர் டெவலப் பண்ணுறாங்க, சாட் ஜிபிடி, ஏஐ இதெல்லாம் வச்சு மெஷின் லேர்னிங்லாம் யாரோ ஒருத்தர் டெவலப் பண்ணுறாங்க. அந்த டெவலப் பண்ணுறதை யூஸ் பண்ணுற கன்சியூமராக நான் இருக்கிறேன். என்னோட கெரியர் கைடன்ஸ் ஃபீல்டில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது இதே மாதிரி தான். உங்களுக்கு இப்போ பயோசயின்ஸ் படிக்கிறீங்க, இல்லை கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, இல்லை சைக்காலஜி படிக்கிறீங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ படிக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க, இதில் எல்லாத்துலேயும் இனிமேல் ஏஐ கம்பல்சரி இருக்குது. அதே மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸும் இதில் இருக்குது. அதனால மாணவர்கள் வந்து ஏஐ தான் படித்தாதான் வேலை வாய்ப்பான்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். யாரு நான் வந்து டெவலப்பராக இருக்க போகிறனோ அவங்க அந்த படிப்பை படிங்க. மீதி பேர் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச படிப்போட சேர்ந்து ஏஐங்கிற ரெண்டு மூணு பேப்பரை படித்தாலே போதுமானது.
0: ஓகே மேம், ரொம்பவே அருமையா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்ததான் இந்த CACS இந்த கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணலாம், இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம்.
1: CAங்கிறது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், CS அப்படிங்கிறது வந்து கம்பெனி செக்ரட்டரிஷிப், CMAங்கிறது வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிஜமாவே இது வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள கோர்ஸ். அதே மாதிரி முடிச்சா நல்ல இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்திய அளவுல வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கவுண்டன்ட்டோட வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கு உண்டான ஆட்கள் குறைவா இருக்கு.
0: ஓகே மேம், அப்போ நிறைய பேர் காமர்ஸ் முடிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இதுக்கு போலாமா இல்ல வேற ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி ஏதாவது அட்டெண்ட் பண்ணுங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
1: காமர்ஸ் வந்து படிச்சுட்டாலே இதுக்கு நீங்க வந்து போக முடியாது. ஏன்னா காமர்ஸ் முடிச்சுட்டு இந்த சிஏங்கிற எக்ஸாம் பாஸ் பண்ணணும், கம்பெனி செக்ரட்டரிஷிப்ங்கிறத பாஸ் பண்ணணும், சிஎம்ஏங்கிறத பாஸ் பண்ணணும். ரெண்டு வகையா இந்த சிஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் அண்ட் சிஎம் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பண்ணலாம். எப்படின்னா, ஒன்று வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு நேரடியாகவே நீங்கள் வந்து வீட்லேயே உட்காந்தும் படிக்கலாம். படித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸு, இன்டர்மீடியட்டு அண்ட் வந்து ஃபைனல் எழுதி பாஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதே மாதிரி ஃபவுண்டேஷனு, ஃபவுண்டேஷனில் வந்து நாலு பேப்பர் இருக்கும் 400 மார்க்குக்கு, நீங்கள் ஒரு ஒரு பேப்பர்லேயும் 40 எடுத்தால் பாஸ் 40%, ஆனால் நாலத்தையும் கூட்டினா உங்களுக்கு 50% அக்ரிகேஷன் வரணும், அப்போ தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் இன்டர்மீடியட்டும் அதே மாதிரி தான், 6 பேப்பர் இருக்கும், அங்கேயும் இதே மாதிரி 40% உங்களுக்கு சப்ஜெக்ட் பாஸு, ஆனால் அக்ரிகேட்டும் உங்களுக்கு 50% வரணும். இப்போ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் நீங்கள் சிஏ முடிச்சிட்டிங்கன்னா 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப்னு ஒன்று ஒரு போவீங்க, இன்டர்ன்ஷிப் அந்த ஒரு கம்பெனிக்கு வந்து எங்கே ஆடிட்டிங்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கம்பெனிக்கு நீங்கள் போவீங்க. அந்த இன்டர்ன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு மெயின் வந்து எழுதணும். மெயினுக்கு இதே கண்டிஷன் தான், நீங்கள் 40% பாஸு, 50% அக்ரிகேஷன். நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிங்கன்னா யூல் பி கால்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இதை வச்சுட்டு நீங்கள் வந்து கம்பெனிக்கெல்லாம் வந்து ஆடிட்டராக நீங்கள் போகலாம். அதே மாதிரி ஈவன் பப்ளிக் கூட நீங்கள் ஆடிட்டராக சர்வ் பண்ணலாம். கம்பெனி செக்ரட்டரிஷிப்பும் அந்த மாதிரி தான். அது லா அண்ட் கவர்னன்ஸை பற்றி சட்டம் மட்டும் அதுக்கு உண்டான பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம நடவடிக்கைகளை பார்ப்போம். அது இண்டஸ்ட்ரி வந்து இந்த சட்டத்துல இயங்குதா, இந்த பர்டிகுலர் இதுக்கு கீழே வந்து அவங்க செயல்படுறாங்களா, ஆடிட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்றாங்களா, இந்த மாதிரி விஷயத்துங்களை பண்றது தான் வந்து கம்பெனி செக்ரட்டரிஷிப். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கம்பெனியோட ரூல்ஸ் ரெகுலேஷன், ஒரு கம்பெனி எப்படி நிர்வாகம் பண்ணணும் எல்லாமே அதுல வந்துடும், அக்கௌண்ட்டும் சேர்ந்து வரும். இதுக்கும் அதே மாதிரிதான், உங்களுக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது, இன்டர்மீடியட் இருக்குது, ஃபைனல் இருக்கு, சேம் ஃபார்மேட் தான் இதுக்கும். சிஎம்ஏக்கும் அப்படிதான், நீங்க காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் அப்படியே தான். ரெண்டாவது வழியா நீங்க எப்படி வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஜி முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் எழுதாம இன்டர்மீடியட்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். நான் வந்து பிகாம் முடிச்சுட்டேன் மேம், இல்ல பிபிஏ முடிச்சுட்டேன், இல்ல வேற ஏதாவது ஒரு டிகிரி கூட முடிச்சுட்டேன் மேம், ஆனா பிகாம் தான் வரணும், பிகாம் தான் எலிஜிபிள். பிகாம் முடிச்சுட்டேன் மேம், நான் செகண்ட் இயர்ல வந்து இது ஃபவுண்டேஷன் வரணுமா, கிடையாது. பிகாம் முடிச்ச பிகாம்ல எனி பிகாம் எலிஜிபிள். இது பிகாம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேரடியா இன்டர்மீடியட்ல வந்து நீங்க எக்ஸாம் எழுதி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரிஷிப், இது எல்லாமே நீங்க வந்து பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஒண்ணுதான், ஒன்னு வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு நேரடியா என்ட்ரி ஆனா நீங்க ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் போவீங்க. ஒருவேளை நாங்க யூஜி டிகிரி முடிச்சுட்டு வரோம்னா நீங்க ஃபவுண்டேஷன் எழுத வேண்டாம், இன்டர்மீடியட் எழுதிட்டு இன்டர்மீடியட் முடிச்சு அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் எழுதி கிளியர் பண்ணுங்க. இதுதான் சிஏக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரிஷிப் அண்ட் சிஎம்ஏன்னு சொல்லக்கூடிய காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் உண்டான ப்ரொசீஜர்.
0: நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8, இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை பத்தி ரொம்பவே அருமையான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்ததா இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு பத்தி சொல்லுங்க மேம். இப்போ நிறைய இடத்துல இந்த இண்டஸ்ட்ரியல் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. சோ அதுக்குள்ள போகணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன படிக்கணும், எந்த மாதிரி துறையை தேர்வு செய்யணும், அதுல வந்து வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம்.
1: இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் 2030 வரைக்கும் நம்மளோட தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் பிரகாரம் தமிழ்நாடு ஸ்கில் ரிப்போர்ட்னே ஒன்னு இருக்கு. அது நீங்க TNSVC வெப்சைட்ல கூட போய் பார்க்கலாம். 2030 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா வேலை வாய்ப்பு உள்ள துறை ஒரு 5 துறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் துறையே உங்களோட மேனுபேக்சரிங் செக்டர்ஸ் தான், அதாவது உற்பத்தி பண்ற ஒரு தொழில் நிறுவனம் தான். அதுலயும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இப்போ ஆல் செமி கண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமி கண்டக்டர்ஸும் வந்து ரொம்ப பூமிங்ல இருக்கு. இப்ப நாம இண்டஸ்ட்ரிக்கு தான் நிறைய குழந்தைங்க தயவு செஞ்சு இண்டஸ்ட்ரி வேலைக்கு போகணும். இனிஷியலி உங்களுக்கு சேலரி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஜாப் கொஞ்சம் 1 இயர் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுல வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுன்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி நிறுவனங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து முதல்ல என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமான உற்பத்தி திறன் வேலை வாய்ப்பு இருக்குது. அது போக நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வர அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இப்ப ஜெனரலா நீங்க இதுலயே நான் இன்னும் ஒன்னத்தையும் கவர் பண்றேன். இப்ப ட்ரெடிஷ்னலா மெக்கானிக்கல் படிக்கிறவங்க, IEEE படிக்கிறவங்க, ECE படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து தாராளமா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வேலை கிடைச்சு. மேம் அப்ப இன்ஜினியருக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ITI அண்ட் பாலிடெக்னிக்ஸுக்கு ரொம்ப வேலை வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் என்ன சொல்றாங்க, நியர்லி 70,000 பக்கம் வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஆனா இப்ப வந்து வேலைக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ITI அண்ட் பாலிடெக்னிக்ஸ் படிச்ச இதே இது டிசிப்ளின்ல லைக் உங்களோட சிவில் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஆகட்டும், ECE ஆகட்டும், IEEE ஆகட்டும், இந்த மாதிரி மாணவர்களை எல்லாம் வந்து நீங்க தொழில்துறையில கண்டிப்பா என்ட்ரி ஆகலாம். இதை படிச்சா 100% உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல சொல்றோம் இல்லைங்களா, இப்ப தொழில்துறையில நிறைய ஈவன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட உங்களுக்கு தொழில்துறையில நம்ம இப்ப வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் எஸ்பெஷலி இப்ப இந்த மாதிரி வந்து அக்கவுண்ட்ஸ், பிகாம் படிக்கிறவங்க, BBA படிக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த மாதிரி படிப்புகள்லாம் படிச்சா நீ இண்டஸ்ட்ரிக்குள்ள வேலைக்கு போகலாம். ஹை வேலை வாய்ப்பு எதுல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் இருக்குது இண்டஸ்ட்ரியில, அதே நேரத்துல ITI அண்ட் பாலிடெக்னிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இன்ஜினியரிங் கிராஜுவேஷனை விட ITI அண்ட் பாலிடெக்னிக்ஸ்க்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கு. அது போக இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்க துறை வாரியாவும் பிரிக்க வேண்டியிருக்குது. நான் சொல்றது இப்ப மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் சொல்றேன். இப்ப சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுங்களேன், இப்ப பேங்கிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம், அப்புறம் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ஹோட்டல்ல தான் நீங்க வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா இந்தியால வந்து தமிழ்நாட்டுல வந்து சவுத் இந்தியா செஃப்க்கு அவ்வளோ டிமாண்ட், அதனால நீங்க தாராளமா கேட்டரிங் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கலாம், அதெல்லாமும் நிறைய வேலை வாய்ப்பு. நீங்க அந்த மாதிரி படிச்சீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் வந்து உங்களை டக்குன்னு எடுத்துக்கிறாங்க வேலை வாய்ப்பு. இப்ப சர்வீஸ் செக்டர்

0: சொல்ற மாதிரி நீங்க இப்ப லைக் எனி டிகிரி படிச்சிட்டீங்கனாலும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து சர்வீஸ் பண்றாங்க, கஸ்டமர் சர்வீஸ். இதுக்கு வந்து இந்த பேக் எண்ட் ஆபரேஷன் சொல்லுவோம். பெரிய பெரிய கம்பெனி எல்லாம், நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ப்ராஜெக்ட வாங்கி இவங்க பண்ணுவாங்க. இந்த வேலையை பண்றதுக்கு நம்ம ஊர்ல இந்தியாவில இருக்கிற எனி டிகிரி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல எனி யூஜி, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் தமிழ் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுன்னா யூ கேன் கோ, நீங்க அந்த மாதிரி போகலாம். தமிழ் படிச்சவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி படிச்சவங்க, பிகாம், எக்கனாமிக்ஸ், ஈவன் சயின்ஸ் டிகிரி ஆல்சோ, எல்லா டிகிரியும் வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனியா போகலாம். ஈவன் என்ஜினியரிங்கே இந்த சர்வீஸ் செக்டார்ல மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கா போகலாம். இது வந்து சர்வீஸ் செக்டார் இண்டஸ்ட்ரி. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இது சர்வீஸ் செக்டார் இண்டஸ்ட்ரி. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லணும், நீங்க எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டரா போகலாம், இல்ல அதுக்கு உண்டான பேராமெடிக்கல் இருக்கிற அலைடு அந்த எம்பிபிஎஸ் செக்டாருக்கு வந்து, ஐ மீன் மெடிக்கல் செக்டாருக்கு துணை படிப்புகள். இப்ப நீங்க துணை படிப்புகள் இல்லாம, நர்சிங் இல்லாம, டெக்னீஷியன்ஸ் இல்லாம, ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறவங்க இல்லாம எந்த தொழிலும் அங்க நடக்காது. சோ அந்த மாதிரி படிப்புக்கு போறவங்க நீங்க பேராமெடிக்கல் படிப்பு படிச்சுக்கலாம். இது வந்து நான் சொல்றது ஹெல்த் செக்டார். ஈவன் நம்ம பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டார்ஸ் இருக்கு, டெக்ஸ்டைல் செக்டார்ஸ் எல்லாம் நீங்க போனோம்னா அங்கேயும் எனி டிகிரி ஸ்பெஷலைஸ்டா நீங்க வந்து இது தட் இஸ் இன் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் கூட படிக்கலாம். அதே மாதிரி இப்ப எப்படி நம்ம ஹெல்த் செக்டர், மேனுபேக்சரிங் செக்டர், சர்வீஸ் செக்டர்னு சொன்னோமோ, பேங்கிங் செக்டரும் சர்வீஸ் செக்டர்ல வரும். சோ எனி டிகிரி படிச்சவங்க நீங்க பேங்க்கு போகலாம். நிறைய பேரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பேங்கிங் எக்ஸாம், ஐபிபிஎஸ்னு ஒரு பேங்கிங் எக்ஸாம் இந்தியா கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுது, அதுக்கு வந்து ஒன்லி காமர்ஸ் தான் எலிஜிபிள் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, எனி டிகிரி இஸ் எலிஜிபிள். அங்க அதிகமா கிளியர் பண்றவங்க என்ஜினியரிங் தான் அதுல கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால எந்த டிகிரி படிச்சுட்டாலும் நீங்க பேங்கிங் எக்ஸாமுக்கும் போகலாம், அது ஒண்ணு. அதே மாதிரி பர்டிகுலரா பேங்கிங் எக்ஸாம்ல ஒரு அக்கௌண்டன்ட் சர்வீஸோ இல்லைன்னா வந்து ஒரு அக்கௌண்டன்ட் சர்வீஸோ, அந்த இடத்துல ஸ்பெஷலா உங்களுக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தேவைப்படுது. சோ இது ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது ஐடி, ஐடிஎஸ் செக்டார்னு இருக்குது. ஐடி செக்டார் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சவங்க, ஐடி படிச்சவங்க தான் அந்த துறைக்கு போக முடியும். அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீசஸ். அங்க ஐடிஇஎஸ்ங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீசஸ். அந்த ஏற்கனவே இருக்கிற ஐடி விஷயங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் தான். அதுக்குதான் நான் சொன்னேன், யாரு எந்த டிகிரி படிச்சாலும் அதுக்கு நீங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனியா போகலாம்னு சொல்லிட்டு. இது வந்து ஐடி, ஐடிஎஸ் சர்வீஸ். இன்னொன்னு வந்து டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் டூரிசம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் பேசக்கூடிய கைடுக கம்மி ஆக்சுவலி. அதே மாதிரி அந்த இடத்த வந்து விவரிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு நாலேஜ் உள்ள ஆட்கள் கம்மி. அப்ப மேம் நான் ஒரு கைடா இருக்க விரும்புறேன், நீங்க எல்லாம் ஒன் டேக்கு எல்லாம் ஒரு கைடுக்கு 5000 எல்லாம் பே பண்றாங்க ஆக்சுவலி. இப்ப நம்மளோட ஐஆர்டிசி எல்லாம் இருக்கு பாருங்க, அதுலவே கூட போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க ஒன் டே வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா 3000 to 5000 கைடுக்கு பே பண்றாங்க. உங்களுக்கு ஸ்டே ஃப்ரீ, ஃபுட் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு, அவங்களே எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. இதே மாதிரி நிறைய என்ன சொல்றது பிரைவேட் டூர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. அப்ப மேம் அதுக்கு என்ன படிக்கலாம், கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஒரு நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய கைடா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அதே மாதிரி தமிழ் கூட நம்ம தமிழ்நாட்டுல பத்தி அதை பத்தி விவரிக்க போறோம்னா தமிழ் அழகா பேசக்கூடியவங்களா இருக்கணும். மூணாவது வந்து நீங்க ஹிஸ்டரி எடுக்கலாம். ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் தெரிய ஆரம்பிக்கும், வரவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப வசதியா இருக்கும். இந்த ஹிஸ்டரி சொல்லும் போது நான் ஒண்ணு சொல்றேன், நம்மளுக்கு ட்ரெடிஷனலா இருக்கிற ஹிஸ்டரி நிறைய பீப்புள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போய் ஸ்டே பண்ண ரொம்ப பழகிக்கிறாங்க. அதே மாதிரி ஃபுட் மேக்ஸிமம் வெளியில சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ரிலேட்டடா அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா ஃபுட் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம், மீன் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கலாம். இத்தனை செக்டர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து சர்வீசஸ் இருக்கு இப்போ. சோ இந்த மாதிரி துறை வாரியா நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அந்த மாதிரி அதுக்கு ஏத்த படிப்பு படிச்சுட்டு நீங்க தாராளமா போகலாம். அண்ட் ஸ்பெஷலி மேனுபேக்சரிங் செக்டர்ஸ்ல இப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு.
1: இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சம்ம ஹிட்டு.

0: நிகழ்ச்சியில அருமையான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கற்க கசடர நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழக கல்வி வழிகாட்டித்துறை தலைவர் பேராசிரியர் ஆ. விமலா அவர்களுடனான நேர்முகம். அடுத்ததா ஒரு முக்கியமான க்வெஸ்டின் உங்ககிட்ட கேட்க போறேன். கவர்மெண்ட் ஜாப், அரசு வேலை அப்படின்றது எல்லோருடைய கனவாவும் இருக்கு. சோ அப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப், இந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்ல வர இந்த TNPSC அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் என்ன குவாலிபிகேஷன், எந்த வேலைக்கு போகணும், என்னென்ன படிக்கணும், அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க மா.
1: இப்போ ஒரு எந்த வேலைக்கு நான் போகணும், அதுக்கு உண்டான எந்த மாதிரி படிப்புகள் நான் படிக்கணும், இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க மேம் நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், பூஜி முடிச்சுட்டு நான் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், அது இந்தியா லெவல் ஆகட்டும் இல்ல தமிழ்நாடு லெவல் ஆகட்டும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஆகட்டும், இதுக்கு நான் எந்த படிப்பை படிக்கலாம் அப்படின்னா, மாணவர்களே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியால

0: அதனால கவர்மெண்ட்ல இப்ப ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இது போன்ற ஜாப். அதே மாதிரி வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற நிறைய பாத்தீங்கன்னா அலுவலகத்துக்கு உண்டான ஜாப், ரயில்வேக்கு போறக்கூடிய ஜாப், பேங்க் எக்ஸாமுக்கு போகக்கூடிய ஜாப், இதுக்கு எல்லாமே எனி டிகிரி தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 இதுக்கு எல்லாமே வந்து எனி டிகிரி தான். ஸோ அதனால இதுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு 85% கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்தியா லெவல்ல தமிழக அளவுல ஆகட்டும், நீங்க ஏதாவது ஒரு இளநிலை படிப்பு படிச்சா போதும். இது கவர்மெண்ட் ஜாப் பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்றது.
1: அடுத்ததா டீச்சிங் ஜாப் பற்றிய கேள்வி. நிறைய பேர் ஸ்கூல் லைஃப்ல டீச்சர்ஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படினா ஆசைப்படுவாங்க. சோ அந்த மாதிரி ஆசிரியர் பணிக்கு போக என்ன படிக்கலாம்? இப்போ எடுத்துக்கிட்டோம்னா பிரைமரி, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி, காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி, இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் வேணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம்.
0: நான் டீச்சர் ஆக போறேன், ஸ்கூல் டீச்சர் ஆக போறேன், இல்ல காலேஜ் டீச்சர் ஆக போறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கணுமோ, எதுல நீங்க டீச்சர் ஆக விரும்புறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜுவாலஜில டீச்சர் ஆக விரும்புறேன் அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க வந்து பிஎஸ்சி பாட்னி எடுக்கலாம், பிஎஸ்சி ஜுவாலஜி எடுக்கலாம், பயோ சயின்ஸ் எது வேணாலும் எடுக்கலாம். எடுத்துட்டு பிஎட் படிச்சுட்டு நீங்க 1ஆம் கிளாஸ் to 6ஆம் கிளாஸ் வரைக்கும் டீச் பண்ணலாம். இல்ல மேம் நான் 6ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் டீச் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஜுவாலஜி படிச்சதுன்னா எம்எஸ்சி ஜுவாலஜி படிங்க, ஒரு பிஎட் படிங்க, அதை வச்சு நீங்க வந்து ஸ்டாஃபா போகலாம். இதே கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க இதே மாதிரி ஸ்கூலுகளுக்கு டீச்சரா போகணும்னு நினைச்சீங்கன்னா அங்க டெட்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், பட் இதே குவாலிபிகேஷன் தான். இப்ப எங்களே மாதிரி நீங்க வந்து பல்கலைக்கழகத்துக்கோ இல்லைன்னா வந்து கல்லூரிக்கோ வந்து பேராசிரியர்களா போகணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சப்ஜெக்டை யூஜி படுக்கலாம். இல்லைன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா பல போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கு எனி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் எலிஜிபிளா இருக்கும். அதாவது நீங்க 3 வருஷம் யூஜி முடிச்சுட்டு 2 வருஷம் பிஜி படிப்பீங்க இல்லையா, அதாவது முதுநிலை பட்டப்படிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த முதுநிலை பட்டப்படிப்புக்கு எனி அண்டர் கிராஜுவேஷன் எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அதனால நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை படிச்சுட்டு அதுல நெட்டோ செட்டோ இல்ல பிஹெச்டியோ முடிச்சீங்கன்னா நீங்க எங்களை மாதிரி வந்து கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு பேராசிரியரா வரலாம். இந்தியா முழுக்க இதான் எலிஜிபிள், கல்லூரிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் இந்தியா முழுவதும் எலிஜிபிலிட்டி என்னன்னா உங்க ரெஸ்பெக்டிவ் டிகிரியில வந்து ஒரு எந்த சப்ஜெக்டோ அதுல வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு நீங்க நெட்டு செட்டுங்கிறத ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி கிளியர் பண்ணாலும் வரலாம். இல்ல பிஹெச்டி முடிச்சீங்கன்னா அதை முடிச்சு வச்சுக்கிட்டும் வரலாம் நீங்க. இது வந்து டீச்சிங்க்கு உண்டான ஜாப்.
1: கற்க கசடர நிகழ்ச்சியில் ரொம்பவே அருமையா கல்வி வழிகாட்டுதல் குறித்து எங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: அடுத்ததான் பொருளாதார ரீதியா வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போ நிறைய ஃபீஸ் கட்டி காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கோர்ஸ் படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படின்றது குறித்து நீங்க கொடுக்கற காமனான அட்வைஸ் என்ன மேம்?
1: பொருளாதார ரீதியா எனக்கு வந்து வலுவா இல்ல, என்னோட குடும்பம் சப்போர்ட் அந்த மாதிரி எங்களால பண்ண முடியாது, நான் என்ன படிக்கலாம்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா நீங்க வந்து நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா இந்த பொருளாதாரம் எல்லாம் இங்க வேலையே பாக்காது. அதுக்குதான் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் அக்ரி சயின்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதனால இந்த நிறைய மார்க் எடுத்துட்டீங்க, கம்யூனல் ரொட்டேஷன் பிரகாரம் வரைங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7.5% ஆறாம் கிளாஸ் டு 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிற நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூலோ கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு இத்தனை நான் மேற் சொன்ன அத்தனை ஸ்ட்ரீம்லயும் இன்ஜினியரிங் மெடிக்கல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லா இதுல எல்லாமே இந்த 7.5% உங்களுக்கு கோட்டால கிடைக்கும். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் 173 மேற்பட்ட தமிழக அரசின் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் இருக்கு. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தாலும் கண்டிப்பா ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அதுல 4 காலேஜ் இருக்கும். அதனால வந்து அங்க போய் நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் அங்க எல்லா கோர்ஸும் இருக்கும் உங்களுக்கு. பிஏ எக்கனாமிக்ஸ், பிபிஏ, பிஏ சைக்காலஜி, பிஏ சோசியாலஜி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஏ ஹிஸ்டரி, பிஏ ஜியாகிரபி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டூரிசம், இந்த மாதிரி எல்லா கோர்ஸஸும் உங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு உங்களோட பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் கல்லூரியை போய் நீங்க வந்து விசிட் பண்ணுங்க. ரெண்டாவது மேம், இத்தனை 173 மேற்பட்ட கல்லூரிகளுக்கு நான் இத்தனை அப்ளிகேஷன் போட முடியுமா? கிடையவே கிடையாது. டான் காசா அப்படிங்கிற வெப்சைட்ல கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண உங்களோட ரிசல்ட் வந்த உடனே தான் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணுவாங்க. டான் காசா அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் 2 ரூபாய் கட்டி, லாஸ்ட் டைம் 2 ரூபாய் கட்டினாங்க, இந்த டைம் இனிமே தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும் நம்மளுக்கு. சிங்கிள் அப்ளிகேஷன் போட்டு நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த காலேஜ்ல படிக்க போறீங்க, என்ன கோர்ஸ் வேணும்ன்றத நீங்க செலக்ட் பண்ணி போட்டீங்கன்னா அங்கிருந்தே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. முதற்கட்ட கவுன்சிலிங், ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங், மூன்றாம் கட்ட கவுன்சிலிங்னு கவுன்சிலிங்ல உங்களுக்கு வந்து உங்களோட மார்க் பேசிஸ்லயும் கம்யூனல் ரொட்டேஷன்லயும் கிடைக்கும். இன்னும் ஒரு விஷயம், அங்கவே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. கவர்மெண்ட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், எந்த நீங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் போனாலும் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், நம்மளுக்கு கம்யூனிட்டி பேசிஸ்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இப்ப கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிசி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா 5000 to 6000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எஸ்சி எஸ்டி இருந்தா 7 to 8000 கிடைக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா சிஎம் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இப்போதைக்கு இருக்கிற நம்மளுக்கு வந்து சில திட்டங்கள், ஒரு ஒரு இது கவர்மெண்ட்டும் வரும்போது ஒரு திட்டங்கள் வருது. அதனால உங்களுக்கு எந்த பணமும் செலவு தேவையில்லை. நீங்க ஒழுங்கா போய் படிச்சு நல்லபடியா எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலே பெரிய வண்டர்ஃபுல் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு.
0: 12th அப்புறம் என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்வு செய்யலாம் என்பது குறித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கற்க கசடற நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியில் இதுவரை 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்வு செய்யலாம் என்பது குறித்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே அருமையா இவ்வளவு நேரமா எங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை பத்தி சொன்னீங்க. எங்களுடைய கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ மேம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி என். பிரீத்தி.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 4 மணி. எதிரும் புதிரும் இன்னைக்கு கேம் ஷோ, அதாவது வார்த்தை விளையாட்டு. சூப்பரா நீங்க எல்லாமே என்ஜாய் பண்ண போறீங்க. இதுல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னால் 93444901018 93424901018 83001019108 29666781 இணைப்பு எண் 04243 என்ற எண்களில் அழைக்கலாம். நீங்கள் எங்களுடன் விளையாடலாம். இன்னைக்கு கார்த்திக் அண்ட் ஷர்மிலி, நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்டுடியோவில் இருக்கோம். நீங்கள் உங்களுடைய மொபைலில் இருந்து கால் பண்ணி எங்கள் கூட விளையாட போகிறீங்க. இந்த விளையாட்டு எப்படி அப்படின்றது வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரியணும் இல்லையா? கார்த்திக் ஏதாச்சும் பேசி உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கலாம்.
1: குட் ஈவினிங் சரம்லி.
0: சொல்லுங்கள் கார்த்திக், அதாவது இன்னைக்கு வந்து
1: நம்ம உங்கள்கிட்ட பேசிடுவோம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கு கார்த்தி. அது கூட நம்ம மறந்துட்டேன், ஏன்னா லிஸ்னர்ஸ் கூட நம்ம பேசுறோம், அவங்க விளையாடுறாங்கன்னு போது
1: ஆஃப்டர் லாங் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்னர்ஸ் கூட வந்து ஒரு கேம் ஷோ, அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ஷனில் ஒரு கேம் ஷோ விளையாட போகிறோம் அப்படிங்கிறது வந்து உண்மையில ஒரு சந்தோஷமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு எனக்கு.
0: உண்மைதான், எனக்கு கேட்டால் ஒரு லாங் கேப் கூட வந்துச்சு, ஃபோன் ப்ரோக்ராம்க்கு எல்லாமே ஒரு கேப் தான். அதுக்கப்புறம் நேரத்தில் இருந்தால் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நேயர்களும் ரொம்ப குஷியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க.
1: ஸோ இந்த வார்த்தை விளையாட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம நேயர்களுக்கு என்ன மாதிரி விளையாட்டு நம்ம விளையாட போறோம்ன்றது ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருவோம்.
0: ஆ, இன்னைக்கு வந்து கார்த்திக் என்னமோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்குன்னு மட்டும் எனக்கு கட்டாயமாக தெரியுது. இப்போ அவர் சொல்லுவார் என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம வந்து
1: நிறையா அந்த ஷோஸில், ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்க்குறோம், அதாவது நிறையா கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ விஷுவலாக பார்க்கும்பொழுது நிறைய கேம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆடியோவாக விளாட போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணி விளையாட்டு. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறேன், இல்லை நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து சரியான பதில் சொல்லக்கூடாது. சரியான பதில் சொன்னீங்கன்னா அவுட்டு.
0: ஓ,
1: ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு
0: புதுமையாக இருக்கு. சரியான பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ஒரு விளையாட்டு, ஆனா பதிலே சொல்லாதீங்க, வேற பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி.
1: அதுதான் கேள்வி. இப்போ வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா

0: அந்த கேள்விக்கு நான் நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான சரியான பதில் சொல்லக்கூடாது, அதுக்கு மாற்று பதில் சொல்லிட்டே வரணும். அது எப்போ நீங்க வந்து சரியான பதில் சொல்றீங்களோ அப்போ நீங்க அவுட். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம், வார்த்தை விளையாட்டு.
1: அப்பாடா சூப்பராக இருக்கும் நிஜமானுமே. அதாவது கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்கிறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாதீங்க, வேறு மாதிரி சொல்லுங்கள், அப்போ தான் நீங்கள் வின்னர் அப்படின்னு சொல்கிறத நான் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம கூட ஒரு காலர் இருக்காரு, அவருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனே அட்டன் பண்ணிடலாமா? ஒரு பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த காலரை அட்டன் பண்ணிடலாம். ஹலோ, ஹலோ சொல்லுங்கள் சார், யார் எங்கிட்டு பேசுகிறீங்க, பேர் சொல்லுங்கள். ஏற்கனவே சொல்லிட்டோம், நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லக்கூடாது.
2: சரி,
1: தப்பான பதில் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கேமை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். சொல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டா நானும் கார்த்திக்கும் ரெண்டு பேருமாவே சேர்ந்து தோத்துட்டோன்னு அர்த்தம். பாருங்க, உங்களுக்கு ஒரு தோல்வி தான், ஆனால் எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு தோல்வி. ஆமாம்,
0: தோல்வியே வெற்றியின் முதல் படி.
1: உடனே பாருங்க, கார்த்திக் பயந்துச்சு, ஏன்னா நீங்கள் வந்து எப்படினாலும் ஜெயிச்சிருவீங்கன்னு பயம் ஆயிடுச்சு. தோல்விய வெற்றிக்கு வந்து முதல்
2: படியாமல்.
1: எங்க இருக்கீங்க?
0: அதாவது நம்ம வந்து ஒரு கேள்வி கேக்குறோம்னா நீங்க மாற்று பதில், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம இங்க இருக்கோன்ற மாதிரி பதில் சொல்ல கூடாது. வேற ஏதாவது, நான் சாப்பிட்டேன்,
1: நான் சாப்பிட்டுட்டு, நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன்னு கூட சொல்லக்கூடாது. எங்க இருக்கீங்கன்னா சாப்பிட்டு இருக்கேன்னா பதில் ஆயிடும். அப்ப நீங்க சொல்லணும், காய்கறி எல்லாம் நான் நேத்தே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேனே அப்படின்னு
2: சொல்லணும். புரிஞ்சுருங்க.
1: என்ன சாப்பிட்டீங்க?
2: மாடு புல்லு மேயுது, கொஞ்சம் ஓரம் துரத்தி விடுங்க, லாரி கீரி குறுக்க வந்துரு போது.
1: என்ன தெரியுது?
2: இன்னும்
1: கொஞ்சம் கொஞ்சம்

0: பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி நீங்க பதில் சொல்லணுமா, ஏன்னா நீங்க கரெக்டா பதில் சொல்றீங்கன்றதுல எங்களுக்கு ஒரு பொறாம இருக்கும்.
1: டைம் எடுத்து
0: சரி, வீட்டு வேலை என்ன செய்றீங்க?
2: அடடா, அந்த கழுதை கொஞ்சம் ஓரத்தில் துரத்தப்பா.
0: அப்பாடா, நம்ம ஊர்ல கழுதையா? பாவம், விடுங்களே.
2: டூரிஸ்டாருங்க கொஞ்சம் ஓரத்தில் போட்டுருங்க.
0: டூரிஸ்ட்? அந்த இடத்துல எங்க டூரிஸ்ட்?
2: கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலான் இருக்கேன்.
0: ஜூஸ் எல்லாம் இப்ப கோல்டு இல்லைங்களா? குடிக்கலாமா?
2: அடடா, தொட்டப்பட்டா இருந்தா பேசுறீங்க?
0: தொட்டப்பட்டா இருந்து பேசினாலும் பரவாயில்லையே, நாங்க இங்க ரேடியோ ஸ்டேஷன் பேசிட்டு இருக்கோம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோயில்
0: கோயில் எந்த சைடு இருக்கு உங்க வீட்டு கிட்ட?
2: இந்தாப்பா, அது என்னது, நீலகிரியோட பதமா? சவுட்டு பதம் இருந்தா கூட.
0: அப்பாடா, இவ்வளோ நேரம் என்னதான் இருந்தாலுமே தாக்கு பிடிச்சி ரொம்ப கரெக்டாக பேசியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் தோத்து போல.
1: கொஞ்ச நேரம் அதாவது 1 மினிட்க்கு மேல நீங்க வந்து தாக்கு பிடிச்சிட்டீங்க.
0: ஆமா, இப்போ நாங்க என்ன செய்வோம்னா அடுத்த காலர் கிட்ட சொல்லுவோம். நீங்க
2: இல்ல, ஒரு கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது.
0: எனர்ஜி பூஸ்ட் ஆகுது.
1: எனர்ஜி பூஸ்ட் ஆகுது.
2: ஆமா, நல்லா
1: இருக்கு.
0: தக்க தக்கன மூள வேலை செய்து இல்ல, மாத்தி மாத்தி அப்ப நல்லா இருக்கும். ஓகே சார், थैंक यू.
2: நீங்க கேட்கும்போது எனக்கு பயமா இருக்கு, வேற ஏதோ சொல்லணுமான்றது.
1: அடுத்த நைட் பேசுவோம்.
0: थैंक यू.
2: ரைட், நன்றி.
0: நன்றி.
1: அதாவது நேயர்கள் வந்து இன்றைக்கி வார்த்தை விளையாட்டு நீங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு, அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குண்டான பதில் இல்லாமல்
0: ஆனால் வந்து மாற்று பதில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பத்து கேள்விக்கெல்லாம்.
1: ஆமாம், அதாவது டக்கு டக்குன்னு சொன்னால் நல்லாயிருக்கும், ஏன்னா யோசிச்சு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வின்
3: பண்ணுவோம். வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம், சொல்லுங்கள், எங்கேருந்து?
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: இருவரினுடைய வணக்கம் உங்களுக்கு. உங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது ஊரில்?
1: சப்பாத்தி குருமா மட்டும் தானா, வேற ஏதாவது?
3: நாளைக்கு காலையில வண்டி சர்வீஸ் விடணும்.
1: வண்டி சர்வீஸ்? எத்தனை சர்வீஸ் இது?
3: டயர் பஞ்சர் ஆகி 4 நாள் ஆச்சு, இன்னும் பஞ்சரே போடல, அப்படியே இருக்கு.
1: ஐயோ, பஞ்சருக்கு சொல்லலாம் இல்லைங்களா? பஞ்சர் காரங்க இன்னும் வரலையா சொல்றவங்க?
3: தென்னமரத்தில் காய் நிறைய காய்க்கு சார், போடுறதுக்கு ஆள் கிடைக்கவே மாட்டேங்கிறான்.
1: அப்படிங்களா? எத்தனை காய் இருக்கும் ஒரு தென்னைக்காயில? ஒரு எத்தனை மரத்தில் எத்தனை காய் இருக்கும்?
3: எங்க மூணாவது வீட்டில் வீடு கட்டுறாங்க, இன்னும் கட்டிட்டே இருக்காங்க 2 வருஷமா.
1: அப்படிங்களா? எத்தனை? ரொம்ப ரொம்ப வருஷத்து பழக்கமா?
3: நல்லா இங்க மேம்பாலம் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு.
0: எந்த ஊரு?
3: பல்லடத்துல ஒரே மழையா இன்னைக்கு.
1: ஓ, பல்லடத்துல ஒரு வந்து வந்துருச்சு.
0: ஒரே மழையா இருக்குங்களா பல்லடத்துல?
3: அடுத்த வாரம் சென்னை போறேன் மேடம்.
0: அடுத்த வாரம் போயிட்டு எப்போ ரிட்டர்ன்?
3: எம் பேட்டி 10th ஜம்முன் பாஸ் பண்ணிட்டான், 98 மார்க்ஸ்.
0: அதுக்காக ஊருக்கு போறீங்களா?
3: இன்னைக்கு நைட் ஒரே தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல.
0: இன்னைக்கு நைட் என்ன செய்வீங்க?
3: என்ன
0: வழி அழிக்கிறதுக்கு?
3: என்ன வழி?
0: நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா?
3: சரியாவே தண்ணி வர மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல.
0: இல்ல, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பண்ணீங்களா?
3: வெயில் எப்போ வரும் பார்த்துட்டு, துணியெல்லாம் காய போடணும், துணி துவைக்கணும், அப்படியே இருக்கு 4 நாளா.
0: யாரோ ஒருத்தர் துணி துவைக்கிறாங்க, நீங்க எடுத்து காய போடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு காய போடாம வச்சிருக்கீங்க, அப்படிதானே?
3: முருகன் மனத்துல கம்பளி பூ ஜாஸ்தியா இருக்கு மேடம்.
0: அப்பா, ஏற்கனவே கம்பளி பூச்சினாலே எங்க ஊரு. என்ன, நீங்க கம்பளி பூச்சியை பத்தி அனாவசியமா சொல்றீங்க, உங்களுக்கு பயம் இல்லையா?
3: என் மனைவி நல்லா கோலம் போடுவாங்க மேடம்.
0: கம்பளி பூச்சியை பார்த்தா பயப்படுவாங்களா?
3: எழுத்து விட்டு பார்த்தா ரொம்ப ரகலா பண்றாங்க, டெய்லி சைக்கிள் போடுறது, அது பண்றது, இதை பண்றது, ரோட்ல குறுக்க நடக்க போறாங்க, சொல்லி தாழ முடியல தொல்லை.

0: கம்பளி பூச்சி தவிர வேற எந்த பூச்சிக்கு பயப்படுவாங்க?
1: இந்த புண்ணாக்கு வாங்கணும்னு பாக்குறேன். புண்ணாக்கு வாங்கி வச்சா இந்த நல்ல தென்னமா வளரும், இந்த ரோஜா செடி வளரும், வாங்கி வைக்கணும்.
0: புண்ணாக்கு எவ்வளவு கிலோ விலை? விலை
1: வாழை மரத்துல காய் காய்க்குது, டேஸ்டே இல்லை அந்த வாழை மரத்துல.
0: என்ன என்ன வாழை, என்ன ரகம் சார் அது?
1: இன்னும் இந்த ஒட்டை தடிக்க வீட்டில் ஒரே ஒட்டையா சார், இப்போ அடிக்க டைமே கிடைக்க மாட்டேங்குது.
0: எடுத்து கூட்டிட வேண்டியதானே, எடுத்து ஒட்டையில் அடிச்சு விட்டீங்கன்னா
1: கிளியர் ஆயிரும். பெட் எல்லாம் துவைக்கணும், அடுத்த வாரம் தான் துவைக்கலான் இருக்கேன்.
2: அடுத்த வாரம் நீங்கள் துவைக்கிறதுக்குள்ள மழை வந்துடும் பரவாயில்லையா?
1: சாப்பாடு சாப்பிட்டா பிடிக்கவே மாட்டேங்குது மேடம், இன்னும் டேஸ்டே இல்லை சாப்பாடுலாம் வீட்டில்.
2: ஹோட்டல் போயிட வேண்டியதாங்க, ஹோட்டலில் நல்ல ரகரகமாக சாப்பிட வேண்டியதா, போக மாட்டிங்களா?
1: நாளைக்காச்சும் வீடு துடைக்கணும், நாளைனால ஒரே குப்பையா இருக்கு.
2: பாருங்களா என்ன டென்ஷன்ல, எப்படி வந்து நீங்க வேலையிலே கண்ணோட்டமா இருக்கீங்களே, சூப்பரா ஜெயிச்சிருக்கீங்க தெரியுமா?
0: 1 மினிட் மேல பேசிட்டீங்க,
2: 1 மினிட் மேல, அதுலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்துச்சு இல்ல? அப்பாடா சூப்பர் சூப்பர் சார், சத்யநாராயணன் வின்னர் அப்படி நாங்க அறிவிச்சிட்டோம்.
1: நன்றி.
2: ஆனா எப்படி இருந்துச்சு இந்த விளையாட்டு உங்களுக்கு
1: மேடம்? ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கு மேடம்.
2: இன்ட்ரஸ்டா
0: இருக்கு. ஆனா கரெக்டா பதில் சொல்றீங்க,
2: பதில் வருமா அப்படி யோசிச்சீங்களா? எங்க சொல்லிருவோமான ஒரு பதட்டம் இருந்துச்சா?
0: நினைக்கிறேன் ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு
2: அடுத்த காலம் இருக்காங்க அவங்ககிட்ட பேசிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து
0: பாடல் கேட்கலாம்.
2: பாடல் கேட்கலாம், என்னமோ தெரியல, அவங்க கால் கட்டாது. சரி, இந்த கால்
0: கிடைக்கிது. ரொம்ப நேரமா பாடல் பாடலாம்,
2: இல்லை இது விளையாண்டுட்டு நம்ம பாடல் கொடுத்துடலாம். ஹலோ,
0: பாடல் தான் நான் கேட்டது கிடைக்கலன்னா கால் கிடைக்காது. பாடல் கேட்போம்,
2: கேட்டுட்டு திருப்பி வந்து இதே மாதிரி நம்ம விளையாட போகிறோம். நீங்கள் வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோம், நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் வேறு வேறு மாதிரி சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வந்த ஆன்சரே திருப்பி வரக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூப்பராக ஒரு பாட்டு கேட்டுட்டு திருப்பி விளையாட போகிறோம், ரெடியாக இருங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, நீங்கள் விளையாண்டுருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இதில் வந்து வார்த்தை விளையாட்டு.

0: நிஜமாலுமே ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு நம்ம இத்தனை மாசம் காத்துட்டு வந்திருக்கோம், அப்படிதானே கார்த்தி?
1: அதாவது ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன், நம்ம ஒரு சில மாசங்கள்
0: காத்திருந்திருக்கோம், காத்திருந்து இப்ப வந்து வார்த்தை விளையாட்டுக்கு வந்திருக்கோம்.
1: நேரம் 4:20 ஆகிட்டு
0: இருக்கு. இந்த நேரத்துல காலர் இருக்காங்க, வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வந்து விளையாடலாம்.
1: வணக்கம்.
0: பாக்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? இங்கிருந்து
2: திண்டுக்கல் மாவட்டம் பழனிப்பட்டம் நடுக்கல் பெற்றிருந்து அருண் பேசுறேன்.
1: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வார்த்தை விளையாட்டுடைய டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு?
2: தெரியும்.
1: ஓகே, விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
1: ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க பேர் என்ன?
2: வானத்துல காப்பா பறக்குது.
1: எங்கிருந்து பேசுறீங்க?
2: மழை வர்ற மாதிரி.
0: எங்க ஊர்ல மழை தாங்க வருது? உங்க ஊர்ல மழை வர மாதிரி இருக்கு?
2: நான் நேத்தே
1: வணக்கம்.
2: மோகனா பாலசுப்ரமணி பழனி நாரிக்கம்பட்டியில இருந்து.
0: சூப்பர், தூரத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்கல்ல?
2: ஆமாங்க.
0: ஆமா, சரி, இப்ப க்வெஸ்சன் மாதிரி ஆரம்பிக்கலாம். விளையாட்டு கேம் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்.
2: சரிங்க.
0: என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம்?
2: எனக்கு இருமல் வந்துட்டே இருக்கிறதுனால சளி பிடிச்சு.
0: ஏன் மழை நினைச்சிட்டீங்களா?
2: ஊருக்கு நேத்தே போயிட்டு வந்துட்டேன்.
0: நேத்து போயிட்டு இன்னைக்கு வந்தீங்களா?
2: என் மகன் டெஸ்ட் எழுதிருக்கான்.
0: என்ன டெஸ்ட்?
2: பாப்பா 6 மணிக்கு காலேஜ்ல இருந்து வரும்.
0: பாப்பா பேர் என்ன?
2: எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்.
0: உங்க மேக்ஸ் டீச்சர் பேர் சொல்ல முடியுமா?
2: என் தம்பி பொண்ணு வர சொன்னா வரமாட்டேங்கிறா ஊருக்கு.
0: தம்பி பொண்ணோட பேர் என்னங்க?
2: நான் வந்து கருவாடு குழம்பு நல்லா வைப்பேன்.
0: நம்ம பேசாம கார்த்தி அவங்க வீட்டுக்கு போயிடலாம். கருவாடு குழம்பு அவங்க நல்லா வைப்பாங்க.
1: நீங்க கொஞ்சம் தருவீங்களா கருவாடு குழம்பு?
2: நான் தறியில வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
1: ரொம்ப கஷ்டமான வேலையா அது?
2: எப்ப வேணாலும் பார்க்கலாம், அது எப்படின்னு தெரியல.
0: அப்ப நம்ம போனா தறி வேலை எப்படின்னு சொல்லி பாத்துட்டு வரலாம். அப்படிதாங்களே வந்து அலோ பண்ணுவீங்களா?
2: பால் பக்கத்திலே வாங்கிக்குவோம் நாங்க.
0: மாட்டு பாலா இல்ல பாக்கெட் பாலா?
2: எனக்கு பாட்டு கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்.
0: என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, பிளே பண்றோம்.

0: அது ரோட்ல வண்டி போகுது.
1: ரோட்ல
2: ரோட்ல வண்டி போகுது. என்ன வண்டி போகுது?
0: பனைமரத்துல இப்பெல்லாம் வராது, பணம் காயா இருக்காது, இப்ப முட்டலாயிருக்கு.
2: அப்படியா? உங்க ஊர்ல பணம் மரம் ஜாஸ்தியா?
1: வெற்றி
2: பெற்றிருக்காங்க.
1: ஆனாலும் தோல்வி நான் தோல்வின்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்.
2: அது நம்ம ஏத்துக்குவோம். சூப்பர் மேடம், நல்லா விளையாண்டீங்க.
1: சூப்பரா விளையாண்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. கார்த்தி, என்னதான் இருந்தாலும் எப்படியோ வின் பண்ணிடுறாங்களே.
2: அதாவது நம்ம வின் பண்ண வைக்கிறோம் அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம நேயர்கள் வந்து யாரும் இருந்தாலும் வந்து லாஸ் ஆக கூடாது, ஜெயிச்சிட்டே இருக்கணும்.
1: ஹலோ.
3: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க, யாருங்க இந்த?
3: கிருஷ்ணமூர்த்தி, நான் கோவில்ல இருந்து பேசுறேன்.
1: ஓகே, நம்ம வந்து வார்த்தை விளையாட்டு விளையாண்டு
3: ஒரு
1: காலம் இப்ப வந்து உண்மை இல்லாத பேசுறதுக்கு அப்படின்றது
3: கொஞ்சம் கஷ்டம்தான்.
1: என்ன குழம்பு?
3: அதாவது
1: கல்லு மழை பாத்திருக்கீங்களா நீங்க?
3: அதாவது எங்க ஊர்ல வந்து சிசிங்கரத்துல வந்து எப்பவுமே திருவிழா வந்து 10 நாளைக்கு இருக்கும். அது பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
1: ஃபர்ஸ்ட் நாள் நாங்க வந்து அலோ பண்ணுவீங்களா?
3: அப்புறம் வேற இடத்துல வந்து ஒரு திருப்பரப்பனூர் இடம் உண்டு, அங்க வந்து நல்ல அருவி, அது நம்ம அங்க வந்து மழை நல்லா கொட்டுறதுனால அங்க நிறைய தண்ணி நல்ல நிறம் வெள்ளம் ரொம்ப இருக்கும்.
1: அந்த இடத்துக்குலாம் நீங்க போயிருக்கீங்களா?
3: எனக்கு தமிழ் படம்னா ரொம்ப பிடிக்கும், அது பழைய படம்னா ரொம்ப பிடிக்கும்.
1: யாரு உங்களோட ரசிகர்?
3: அப்புறம் வந்து இந்த டிவியில பாக்குறது வந்து எப்படின்னா நியூஸ் பார்ப்பேன், நியூஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்.
1: இப்ப என்ன நியூஸ் பாத்துட்டு இருக்கீங்க?
3: எலெக்ஷன் வந்து நாங்கெல்லாம் போய் ஓட்டு போட்டோம், எல்லாரும் அது ரொம்ப நல்ல த்ரில்லிங்கா இருந்துச்சு.
1: எலெக்ஷன் நியூஸா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க, அப்படிதானே?
3: அப்புறம் வந்து என்னன்னா இப்ப பஸ் வந்து மாடி பஸ் வந்து இங்க வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது எப்ப வருதுன்னு தெரியல.
1: மார்னிங் பஸ் அப்படின்னா உங்க இடத்துல இன்னும் பஸ்ஸே விடல, இதுக்கு மேல தான் பஸ் விட்டு போறாங்க.
3: ட்ரெயின் ரொம்ப லேட், ட்ரெயின் வந்தது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்ட் வந்து கடைசியில அங்க வந்துச்சு.
1: என்னது பஸ் ஆ
3: அப்படி தான் வரும். அது மாதிரி ட்ரெயின்
1: இந்த ஈவினிங் 4:00 டீ குடிக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஈவினிங் 4:00
3: க்கு மழை ஆரம்பிச்சிச்சு.
1: ஆ, மழையில நின்னு டீ குடிச்சா நல்லா இருக்கும் இல்லீங்களா? ஒரு டீ சாப்பிட்டா
3: விளையாடுற
1: மாதிரி இருக்கு.
2: எதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு விளையாண்டுகிட்டே இருக்கிறாங்க.
1: எல்லா நேரங்களும்
4: ஜெயிச்சுட்டு தான் வராங்க.

0: எப்படி இருக்கீங்க
1: சார்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க், என் பேர் என்ன, நீங்க தான்
1: கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு தெரியாது, அங்க பதில் சொல்ல மாட்டோமே.
0: சரி, வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எலெக்ஷன் டைம்ல சூப்பரான சாங்ஸ் எல்லாம் போட்டீங்க. நான் பெங்களூர்ல அப்படியே ரசிச்சுக்கிட்டேன். நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டீங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நிறைய சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, அதுவும் அந்த டிராவல் சமயத்துல போகும்பொழுது ஆஹா ஓஹோன்னு இருந்தது, நல்லா இருந்தது.
1: பாருங்க, என்ஜாய் பண்ணிருக்கீங்க.
0: நிறைய சாங்ஸ், புது புது கலெக்ஷன்ஸா, ரிப்பீட் சாங்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்ட்டு நல்லா மெனக்கிட்டீங்க. யார் யாரெல்லாம் சாங்ஸ் எடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவ்வளவு நல்லா இருந்தது,
1: கட்டுக்கு எடுத்துருக்கு. எங்களுக்கு தான் அது, நாங்களும் வந்து வாங்கலாம். என்னன்னா வந்து இதான் சொல்றாங்களோ அதெல்லாம் நாங்களும் வாங்கிக்குவோம். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம விளையாட போறோம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? எங்கிருந்து?
1: வானத்துல
2: இருந்து மழை பெய்யுது. ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: அப்படியெல்லாம் கூப்பிட கூடாதுங்க, இனிமே வெளியே தோத்துங்க. சரியா?
2: எப்ப வரணும்?
0: கால் மேல கால் போட்டு உட்கார கூட இருப்பா.
2: அப்படியா? அப்போ
1: என்ன ஆகும்? ஒருவேளை உட்கார்ந்தா
2: என்ன ஆகும்?
0: அதாவது ஊட்டி 101.8 அப்படியே டியூன் பண்ணும்போது சூப்பரான பாட்டுலாம் போட்டு ஹிட்டா நடத்துறீங்க ப்ரோக்ராம்.
1: நிஜமா சொல்றீங்க? யாருக்கு ப்ரோக்ராம் நல்லா இருக்கு?
0: எங்க வீட்டுல கம்ப்யூட்டர் எல்லாம் இல்லப்பா.
1: கம்ப்யூட்டர் இல்லாம எப்படிங்க உங்களால முடியுது?
2: எத்தனை செல்போன் வச்சிருக்கீங்க?
0: அதிகமா யூஸ் பண்ணாம அந்த காத்தோட்டமா வெளியில போகும்போது சூப்பரா இருக்கும். கேங்க,
1: சூப்பரா இருக்குங்களா? எந்த சமயத்துல நீங்க மோஸ்ட்லி வெளிய போவீங்க?
0: எறும்பு ஊற கல்லும் தெய்யும், இது எனக்கு பிடித்த ஒரு பழமொழி.
1: யார் சொன்ன பழமொழி இது?
0: நான் காலேஜ் படிக்கும் போது கார்த்திகேயன் சார் மேல எனக்கு ரொம்ப பிரியம்.
1: கார்த்திகேயன், காலேஜ் படிக்கும் போது கார்த்திகேயன் சார் மேல ரொம்ப பிரியமா? எந்த கார்த்திகேயன்?
0: வீட்டுக்கு வரவங்க எப்பொழுதுமே இன்முகத்தோட பேசணும்.
1: இன்முகத்தோட எப்படிங்க பேசுறது? சில சமயத்துல 10 நாள் வந்து தங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு விட்டு வெளியவே போல, நீங்க சமைக்கணும் எல்லாம் எடுத்து தரணும், கஷ்டமாயிடும் இல்லையா?
0: பெங்களூர்ல அந்த பிசிபீலா பாத் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்.
1: பிசிபீலா பாத் நமக்கு பிடிக்கும்ல.
2: வேற எந்த ஃபெஸ்டிவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: நான் ட்ரெயின்ல போறது, டிராவல் அப்படிங்கறது எக்ஸ்ப்ளோர் பண்றது பிடிக்கும்.
2: என்ன மாதிரி சாங்ஸ் கேப்பீங்க டிராவல் டைம்ல?
0: கொல்கத்தால பெங்காலி ஸ்பீச் அப்படின்னு வைப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஊரோட
1: நல்லா சாப்பிட் சாப்பிட்டு பழகிறீங்க அப்படித்தானே?
0: அதாவது நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு.
2: நெட்ல வந்து நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு, அப்படித்தானே?
0: ஓடி ஓடி உழைக்கணும் அந்த சாங் எனக்கு கேட்கும் போது ரொம்ப தத்துவமான ஒரு எண்ணங்கள் எல்லாம் பிறக்கும்.
1: அந்த பாட்டு பாடின ஹீரோ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல
0: அப்படியே குழந்தைகளை பேசாம இரு அப்படின்ட்டு சில சமயங்கள்ல பெற்று போய் மிரட்டுறதும் நல்லதுதான்.
1: அது எப்படிங்க நல்லது? குழந்தைங்களை மிரட்டலாமா?
0: வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் தரவேன் பட்டி, இது வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லிருக்காங்கப்பா.
1: இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு டயலாக் நான் கேட்டதே கிடையாது. இது வேற ஏதோ ஒரு படம், தப்பா சொல்றீங்க.
0: பாரதியார், பாரதியார் கவிஞர் கவிதைகள்ல நான் ரொம்ப பட்டு கேட்பேன்.
1: அதுல ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம், பொய் சொல்றீங்களான்னு பாக்கலாம், உண்மை சொல்றீங்களான்னு பாக்கலாம்.
0: என்னுடைய வீட்டுக்கு ஃப்ரெண்ட் வரேன் இன்னைக்கு சாயங்காலம் சொல்லிருக்கான்.
1: எந்த ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட் பேர் என்ன?
0: வானத்தில இருந்துதான் குருவி, மயில், புறா இதெல்லாம் பறக்கும்.
1: புறாக்கும் பறவைக்கும் அப்படிதான் வந்திருக்கும் போல, அதனாலதான் வானத்துல இருக்க ஏறி அப்படி பறந்துட்டு இருக்கு.
0: அப்படிதான்
1: கூட ஓடலாம். இப்ப எல்லாம் நீங்க ட்ரை பண்றது இல்ல.
0: ஒரே
2: சிங்கு ஒரு 2-3 தடவை வந்தது, வானத்துல இருந்து மழை வந்துச்சு, ஊட்டி எஃப்எம் கேட்டு நாற்காலி
1: வந்துச்சு ஆகாயத்துல. அதெல்லாம்
2: இருந்தாலும் நாங்க வந்து நேயர்கள் வந்து தோக்க விட மாட்டோம்.
1: அதனால
2: ஜெயிக்க விட மாட்டோம். நீங்க ஜெயிச்சிட்டீங்க.

0: இந்த கேம்ல வந்து கேள்வி கேக்குறது ஈஸி, நீங்க சொல்ற பதில வச்சே கேள்வி
1: கேட்கலாம்.
0: கஷ்டம் மாற்றங்கள் வந்து நேயர்களுக்காக தான் வந்துகிட்டு இருக்கு, போக போக அந்த மாற்றங்கள் நமக்கு பழகிடும். சூப்பரான பாடல கேட்டு வருவோம் சர்மிளா. இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம்
1: 90.8. நேர்களே ரெடியா இருங்க, இப்பதான் 4:34 இருக்கு. அடுத்த நேர் நீங்க ரெடியா இருங்க, உங்க கூட விளையாட போறோம். திருப்பி திருப்பி எந்த ஆன்சர் வராம ரொம்ப என்ஜாய் பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க.

0: அப்பா வாடா பையான்னு நம்ம வந்து முடிச்சிருக்கோம். பின்ன வந்து வார்த்தை விளையாட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த வார்த்தை விளையாட்டு அப்படின்றது வந்து க்வெஸ்சன் கேட்கும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா கார்த்தி?
1: அதாவது ரொம்பவும் ஒரு கவனத்தோடு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. ஏன்னா க்வெஸ்சனை கவனித்து நம்ம வேறு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் க்வெஸ்சனை கவனிக்காம விட்டோம்னா மாற்றிடுவோம் இல்லையா. ஸோ அதனால் இதில் வந்து கவனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கவனித்து வேறு பதிலை சொல்லணும். வார்த்தை விளையாட்டு நம்ம கேட்குற கேள்விக்கு வேறு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நேயர்களுக்கு கொடுத்துருக்குற. அதே அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் சொல்லணும், ரொம்ப யோசிச்சு டைம் எடுக்கக்கூடாது. ஸோ சொன்ன ஒரே பதிலை வந்து
0: வேற பதில் சொல்லக்கூடாது. வேற பதில் சொல்லணும், யோசிச்சு மாற்று பதில், மாற்று யோசனை. கார்த்தி நீங்க தான் கேட்க போறீங்க.
1: சொல்லுங்க.
2: ஹலோ
0: ஹலோ, மழை வீட்டுக்குள்ள பெய்யுதா வெளியே பெய்யுதா?
2: கேகேஆர் நெட் வின் பண்ணிச்சு.
0: வின் பண்ணிச்சா?
2: ஹலோ, நான் இப்பதான் சாப்பிட்டேன்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
2: நேத்து
0: பிரியாணி
2: வரும்போது மழை வந்தது.
0: நேத்து வந்த மழை இன்னைக்கு வந்துச்சா வரலையா? இன்னைக்கும் மழை. நீங்க இப்ப பார்த்தா நேத்துன்றீங்க.
2: நான் இப்பதான்
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மழை வருதா வரலையா?
2: போட்டிக்கு
1: வார்த்தை வரல.
0: அப்ப தோத்துட்டீங்கன்னு அர்த்தம்.
1: எடுத்துக்க முடியாது. அதையும் ஒரு வகை
0: வெற்றி. ஓகே, நல்லா ஜாலியாக எடுத்துக்கோங்க, நல்லா ஜாலியாக விளையாடுங்க. இப்படி தான் க்வெஸ்சன் கேட்கணும், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது என்னன்னா ரொம்ப கொஞ்சம் கவனத்தை செலுத்தி விளையாடுற விளையாட்டு.
1: அதாவது நம்ம அவங்க சொல்கிற பதில வச்சு தான் க்வெஸ்சன் கேட்குறோம். இருந்தாலும் நம்ம நேயர்கள் வந்து தோல்வி அடையக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து பதில்
0: அப்படிதான் நம்மளுக்கு கேள்வி கேட்டு
1: பதில் சொல்லிட்டே இருக்கணும். அதனால ஈஸியாக வின்
0: பண்ண வைக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரி கார்த்தி, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
1: சரியான பதில் சொல்லணுமா?
0: சரியான பதில் சொல்லக்கூடாது கார்த்தி, மாத்தி தானே பதில் சொல்லணும்.
1: இப்போ நீங்க நம்ம நேயர்கள்ட்ட கேட்டது வந்து இப்ப என்கிட்ட விளாட போறீங்களா?
0: ஆமா, ஒருவேளை வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியுதா என்னன்னு சொல்லி
1: பாக்கலாம். ட்ரை பண்ணுவோமா?
0: சரி கார்த்தி, நீங்க வரும்போது ஏன் இன்னைக்கு
1: லேட்டு? நேத்து ஊருக்கு போயிருந்தேன் நினைக்கிறேன்.
0: எந்த ஊருக்கு?
1: சாப்பிட்டேன் மத்தியானம்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப தலைவலி எனக்கு.
0: தலைவலிக்கு டேப்லெட் போட வேண்டியது?

0: ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நீண்ட நாளைக்கு பிறகு கனக சபாபதி மசனகுடியிலிருந்து நலமா இருவரும்
0: இருவரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இருக்கிறோம் மேடம்.
0: போட்டிக்கு வந்திருக்கீங்கன்னு போது நலமா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம்.
2: நலமா இருக்கேன்னு சொல்லுங்க.
1: நலமுடன் இருக்கிறோம், ஆனா போட்டியில கலந்து ஜெயிப்போமா என்னன்னு தெரியல.
0: இல்ல இல்ல, நீங்க ஜெயிப்பீங்க கட்டாயமா.
2: ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் நான் ஒருத்தன் உட்காந்துக்கிறீங்க.
0: என்னது ஜெயிக்க வைக்கிறதுக்கு?
2: ஜெயிக்க வைக்கிறதுக்கு
0: நான் வந்து எசக்கு பசக்க க்வெஸ்சன் கேட்டு எப்படினாலுமே அதுக்கு பதில் சொல்ல முடியாத மாதிரி பாப்பேன். சரி, என்ன சாப்பிட்டீங்க?
1: நான் நேத்தா ஊட்டில இருந்து வந்தேன்.
0: ஊட்டில வந்து என்ன வேலை உங்களுக்கு நேத்து?
1: நான் கூடனூர்ல அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன்.
0: யானை வந்துச்சாமே.
1: இப்ப பாத்தீங்கன்னா இங்க கடுமையான மழை பெய்யுது.
0: எந்த இடத்துல?
1: நம்ம இப்ப வந்து கரண்டி எடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கோம்.
0: கரண்டி என்னது?
1: நான் வந்து இப்பதான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன்.
0: டீ கூட என்ன கடி?
1: நான் இப்ப பாத்தீங்கன்னா உங்க கூட பேசிட்டு இருக்கேன்.
0: என்ன பேசுறீங்க? இந்த கேமோட பேர் தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த கேமோட பேர் தெரியுமா?
1: சாப்பிட்டீங்களா?
0: மசனகுடியில நீங்கள சொல்லிட்டாங்களே ஒரு சந்தோஷமான சந்தோஷம் எங்களுக்கு. அந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டு இந்த பதில வாங்கியிருக்கோம்.
1: நன்றி
0: மேடம். நன்றி, நல்லா ஜாலியா இருந்தது. என்ஜாய் பண்ணுங்க.
1: மகிழ்ச்சியா இருக்கு மேடம்.
0: நன்றிதான். சொன்னாரு சொன்னாரு இந்த சந்தோஷத்தோட ஒரு பாடல் கேட்டலாமா?
2: கண்டிப்பாக
0: பாருங்க. அடுத்த காலர் ரெடியா இருங்க. இந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம வந்து தொடர்ந்து விளையாட போறோம். இது வார்த்தை விளையாட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: நேர்களே, மதியம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் சூரியன் சும்மா தீயா வேலை செய்வாரு. அந்த நேரத்துல நம்ம வெளியே போனோம்னு வைங்க, வீட்டுல இருந்து போனப்போ நம்மள பார்த்த நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு திரும்பி வரப்போ யாருப்பா நீ பாக்குற அளவுக்கு அடையாளம் தெரியாம மாறி இருப்போம். அதனால மதியம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாதீங்க. போக வேண்டிய கட்டாயம் இருந்தா கொடை, தொப்பி இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. முக்கியமா காட்டன் துணிகளை போடுங்க. உச்சி வெயில் தலையை சுத்திரும், அதனால நண்பகல் வெயில தவிர்த்துக்கலாம்.
4: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று உலகின் மிகப்பெரும் ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
5: கார்த்திக், இவ்வளோ நேரம் நம்ம வந்து சூப்பராக விளாண்டுருந்தோம், எல்லாத்தையும் வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கேம் மட்டும்தான் நம்ம இருந்தது. ஆனாலும் ஒரு சிலர் அதை மிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்.
6: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி சீக்கிரமாக முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா நிலையத்தில் நேரம் 4:55 ஆயிடுச்சு.
5: அப்போ அது அவங்களுக்கான ஷோ அப்படின்றதுனால வந்து டைம் வந்து போகிறதே தெரியாது.
6: ஆமாம், இனிமேல் வந்து வார வாரம் இந்த நிகழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். வார்த்தை விளையாட்டு ஒரு புது கேம் ஷோவோட போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நேயர்கள் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம்.
5: அடுத்த வாரம் வந்து ஒரு புது விளையாட்டோட உங்களை வந்து நாங்கள் சந்திப்போம். அப்போ நீங்கள் ஒரு அந்த புது விளையாட்டுக்கும் ரெடியாக இருக்கணும். கேம் ஷோ இதோட நிறைவடைகிறது. இப்போ ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

விஜயாண்டனி இசையமைப்பில் ரிஷம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீங்க. கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை தவிக பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெற்றி பெற்றுள்ள இரண்டு உறுப்பினர்களின் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கும் கடிதத்தை அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இன்று மாலை தவிக நிர்வாகி திரு ஆதவ் அர்ஜுனாவிடம் அளித்துள்ளார். இதனையடுத்து அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தவிக பெற்றுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்குகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 5:02:40. பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் இன்று நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம். நேர்களே, 1967 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து சூப்பர் ஹிட்டான மனதை மயக்கிற நினைவில் நின்ற அந்த பாடல்களின் தொகுப்பு தான் இன்றைக்கி கேட்க போகிறோம். இணைந்திருங்கள் நேர்களே, இன்றைய ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது.
1: மாமா பையா

0: நாம் சொல்லிப்போம்.
1: ஆஹா சொல்லிப்போம்.
2: டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோர் பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. வாடாமலர் நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. 1967 வெளிவந்த மனதை மயக்கிற நினைவில் நின்ற பாடல்கள் தான் இன்றைக்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்க நேர்கள் நிகழ்ச்சியில். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

பி சுஷிலாவின் குரலில் ஒழித்த தந்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து ஒழிக்க கேட்டீர்கள். நிலைத்தல் நேரம் 5:11. ஓடிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

0: ஞாயிறும் திங்களும் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் உள்ள பாடல் இடம்பெற கேட்டீர்கள். வாடாமல நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும் நேர்களே, 1967 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இதோ. இணைந்திருங்கள் நேர்களே ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.
1: தொண்ணூறாண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெளிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
2: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெளிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்கள் இரண்டால் பாட்டு சுப்பிரமணியபுரம் படம்.

இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும், இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் ஒன்றியே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.

கே வி மகாதேவன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோர் பாடிய பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. வாடாமலர் நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 1967 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேயர்களே.

பிப் சுஷிலா குழுவினர் பாடிய பாடல் நினைவில் நின்றவள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 பொன்மாழை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து மார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து

0: கே வி மகாதேவன் இசையமைப்பில் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 5:42. ஒழித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 1967 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளன.
1: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். ஒழித்துக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் மனதிற்கு இதமான நினைவில் நின்ற பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நேர்களே.

அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் கும்பல.

அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து பி சுஷிலாவின் குரலில் நேர்கள் கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
2: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
3: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
4: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
3: என்னொண்ணு
4: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
3: பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
7: ஊட்டி FM 101.8 இல் இது ரெட்ரோ ராகங்கள்.

தொடர்ந்து எமது நிலையத்திலிருந்து நேயர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள், அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று மாலை 6:05, இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை ஒரே ஓவியம், 343 பகுதி இடம்பெறும். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி விஜயகுமார். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் மலைப்பகுதிக்கேற்ற மூலிகை தாவரங்கள் சாகுபடி குறித்து விவசாயி சி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 திரைக்காணம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. ராஜ்குமார் மஜும்தார் அவர்களின் சந்தூர் இசை இடம்பெற கேட்கலாம்.

இனி நாளை ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ராசா ரா அனுராதா அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் நீலகிரி பழங்குடியினர் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்குத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலை கதிர் நிகழ்ச்சியில் முதலில் நலமுடன் வாழ, இதில் நீரிழிவு நோய் குறித்து டாக்டர் முகமது ஈசா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணும். நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் அடமான பாதுகாப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள்.

7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து திரைகாணம், உரை சுற்றும் காற்று ஆகியன இடம்பெறும். 8:15 தமிழ் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒலி அலைகளில் ஒரு பயணம். தொகுப்பு படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

0: In archery, Sahil Jadhav won a bronze medal in the men's individual compound event at the World Cup 2026 Stage 2 in Shanghai, China today. The 25-year-old Maharashtra archer defeated Denmark veteran player cum coach Martin Damsbo 147-144 in the bronze medal playoff. The Wrestling Federation of India, WFI, today issued a show cause notice to grappler Vinesh Phogat, accusing her of indiscipline and anti-doping rule violations. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 6:10. தொடர்வது விலக்கேற்றும் வேலை. திரையில் பக்தி பாடல்கள். கேட்பதற்கு முன்

90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக்காவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று பிசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதி செய்துள்ளன. தாவேக்காவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்கவுள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள பிசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை இன்று பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளன. இதனையடுத்து தாவேக்கா தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தாவேக்காவுக்கு தங்கள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தங்கள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயக முறையில் அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் கட்சி சார்பில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் தாவேக்காவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். இருப்பினும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தங்கள் கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து தாவேக்காவிற்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தோழமை கட்சிகள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும் கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைநோக்கு சிந்தனையுடனும் வளமான திட்டமிடலுடனும் புதிய அரசு தொடர வேண்டும் என்றும் அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31 தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40 மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையிலிருந்து வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5 தேதிகளில் இரவு மணி 11:50 இந்த ரயில்கள் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வரும் 17, 24, 31 மற்றும் ஜூன் மாதம் 7 தேதிகளில் இரவு மணி 11:25 புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்குகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகலில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நடுவானில் தத்தளித்து கொண்டிருந்தது. பெங்களூர் மும்பையிலிருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் உட்பட 5 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நடுவானில் வட்டமடித்து கொண்டிருந்தது. இதனை சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதோடு இந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். மேலும் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான அகமதாபாத், டெல்லி, கண்ணூர், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட 10 விமானங்கள் பலத்த மழை காரணமாக புறப்பட முடியாமல் சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், தோக்கவாடி, எலச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருச்செங்கோடு சேலம் சாலை பகுதியில் மழைநீர் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அந்த வழியாக சென்ற கார்கள் சாலையில் மிதந்து சென்றன. மேலும் தொடர்ந்து இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கூட்டப்பள்ளி, பட்டறைமேடு போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்த கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த விழா நாளை வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆழித்தேர் கொண்ட சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழா 2ஆம் நாள் நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெறவுள்ளது. நேற்று, இன்று, நாளை ஆகிய 3 தினங்கள் நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழாவின் துவக்கம் நேற்று இரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளாக இன்று இரவு 7 மணி முதல் தெப்பத் திருவிழா நடைபெறவுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டு ஓட்டுநர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் முகாம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற மூலிகை அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147

0: 104 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று விசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உறுதி செய்துள்ளன. தாவேகாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6:40 நிமிடம் 25 நொடி.

நங்கல்லா செய்தோ இன்னகிட்ட கேட்டோ இது பெட்டத கமலோ படுகுமழி பாடல்கள். டெய்லி சந்து 6:41 ஏழு மணி கிட்ட நீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தோகை நாங்க கேட்டுட்டு கவனமாடி ஒன்னொன்று ஜனவோ கேட்டு நோடிவி நாயக மறுச்சி நீங்க நான் சந்திச்சினேன்.

ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் இனிய வணக்கம் சொல்றது நானி ஆழினி. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்கற தருணம். நீங்க எங்க இருந்தாலும் இந்த நேரத்துல நீங்க இந்த பாடல் கேட்டா இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க தாராளமா கால் பண்ணி உங்களோட சாங் ரெக்வஸ்ட் நீங்க கொடுக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-0-0-3-8-2-9-5-2-0-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில முதல் பாடல் உங்களுக்காக 10 தலை திரைப்படத்துல இருந்து சித் ஸ்ரீராமோட வாய்ஸ்ல உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோளம்.

0: ஆறு நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான் நான் பிளே பண்றேன்னு சொல்லியிருந்தேன். சோ நிகழ்ச்சியோட முதல் காலர் யார், இங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுங்க மேடம்.
0: வள்ளி மேம் சொல்லுங்க மேம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படம் பேர் தர்மாங்க மேடம்.
0: ஓகே.
1: பாட்டு
0: வந்து மணக்கும் சந்தனமே கொண்டு போய் மல்லி மில்லரியோ. ஓகே மேம், சோ ஓகே, சோ அவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிந்திரங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள.

0: இல்லாமலே தோல்.
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
2: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
3: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
2: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு.
4: உடற்பயிற்சி மேற்கொள்வோர், மூத்த குடிமக்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆரோக்கிய உணவை வாங்கி உண்கின்றனர். தங்களுக்கான அங்கீகாரத்தையும் உழைப்பிற்கான வருவாயையும் இந்த தொழில் ஈட்டி தருவதாக கூறுகிறார் இல்லத்தரசி சுகந்தி.
5: மென்ன வந்துட்டு ஒர்க் பண்றதை வந்துட்டு பெருசா சொல்லுவாங்க. நாங்க பண்றா கூட லைக் அபார்ட் ஃப்ரம் த நார்மல் ருட்டீன் நம்ம எக்ஸ்ட்ரா ஜானர்ல ஒர்க் பண்றது வந்துட்டு பெருசா ரெக்கக்னைஸ் ஆறதில்லை. பட் ஆனால் இந்த சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் எதுக்கு பண்றோம் அப்படின்னா எங்களோட வெல்பீயிங் அது ஆஸ் வெல் அஸ் லைக் எங்களோட சரௌண்டட் பீப்பிள் தெரிஞ்சவங்க அவங்களோட வெல்பீயிங்காக ஆரம்பிச்சது தான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ ஃபார் கோயிங் குட்ங்க. ரெக்கக்னேஷன்ஸும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. இதே போல லைக் நிறைய பேர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வந்துட்டு இருந்தாங்கன்னா இட் பி லைக் பெனிஃபிஷியலுங்க.
4: தொழில் முனைவோராக உள்ள நிலையில் ஆரோக்கிய உணவை தேடிய போது யாரும் கிடைக்காத நிலையில் அதனையே தங்களுக்கான மற்றொரு தொழில் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டதாக கூறுகிறார் சண்முக பிரியா.
6: இப்ப வரைக்குமே பிசினஸை தாண்டி ஒரு சாட்டிஸ்பிகேஷன் லெவல் பாத்தீங்கன்னா டு த கோர் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் போனாலும் சரி, இல்ல ஒரு நாளைக்கு 50 பாக்ஸ் போனாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் வெளியே போகுதுங்கும் போது அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு.
4: கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அறிவுறுத்துகிறார் அவை முதாட்டி. கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை தலைகீழாக நேர்மறையாக மாற்றும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. சிறப்பு வாய்ந்த கல்வியை அர்ப்பணிப்பு மிக்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த சேவையாக வழங்கி வருகின்றனர். குறிப்பாக ஊரக பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளிகள் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களின் நம்பிக்கையின் ஊற்றாக திகழ்கின்றன. அந்த வரிசையில் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர் சேர்க்கை தொடங்கி பல்வேறு தளங்களில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது. மாணவர் சேர்க்கையை திருவிழா போல கொண்டாடுவது, சிறந்த மாணவர்களுக்கு விமான பயணம் என பல்வேறு சாதனைகளை படைத்த இந்த பள்ளி தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் முதல் முறையாக பட்டமளிப்பு விழாவினை நடத்தியது. மகிழ்ச்சி பட்டமளிப்பு விழா என்ற பொருண்மையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்புக்கு செல்லும் 123 மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன.
7: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
8: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களுக்கான தலைவர் என்பதை திரு சுவேந்து அதிகாரி நிரூபித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும்

0: அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள திலீப் கோஷ், திரு அக்னி மித்ரபால், திரு அசோக் ரிட்டினா உள்ளிட்டோருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். தற்போது தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநரை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் சந்திக்க சென்றுள்ளார். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததையடுத்து திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாளையொட்டி மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்று காலை ரவீந்திரநாத் தாகூருக்கு பாரம்பரிய முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்கள் பாடப்பட்டன. நடன நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நாளையொட்டி தலைவர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய படைப்புகள் காலம் கடந்து நிற்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மாபெரும் சிந்தனையாளராகவும் கவிஞராகவும் சிறந்து விளங்கியவர் என்று கூறியுள்ளார். மனித சமுதாயத்தின் ஆழமான உணர்வுகளை தமது கவிதைகளில் பிரதிபலித்தவர் என்றும் நாட்டின் மாண்புமிக்க கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அவரது இலக்கிய படைப்புகள் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய சிந்தனையோடும் படைப்பு திறனோடும் கலாச்சாரத்தையொட்டி அவர் தமது இலக்கிய படைப்புகளை அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனைக்கு வித்திட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தலைசிறந்த சிந்தனையாளராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் இசை ஞானமிக்கவராகவும் ரவீந்திரநாத் தாகூர் திகழ்ந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவங்களும் வாழ்வியல் குறிப்புகளும் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் நாட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை தமது இலக்கியங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்துச் சென்றவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தாகூரின் கீதாஞ்சலி மனித சமுதாயத்திற்கு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்திருப்பதாகவும் ஆன்மீகம் மற்றும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேச ஒற்றுமையையும் பெருமையையும் சுயமரியாதையையும் உணர்த்தும் ஜனகண மன பாடல் வரிகள் என்றென்றும் தேசிய கீதமாக இசைக்கப்பட்டு வருவதையும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நவீன எம்ஐஆர்வி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. குஜராத், மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் டி வெங்கடேஸ்வர ராவ் உட்பட 3 பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 284 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆர்டிஜிஎஸ் வங்கி பண பரிவர்த்தனை கட்டமைப்பை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் மூலம் கடன் பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆகாஷ்வாணியின் கேரள நிலையங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேரளம் வானொலி நாடக விழா நாளை தொடங்க உள்ளது. 9 நாட்கள் நடைபெறும் இவ்விழா மலையாள திரைப்பட மற்றும் நாடகத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பல குரல்களை ஒன்றிணைத்து வானொலி நேயர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற திரைப்பட நடிகர் திரு மோகன்லால் உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இரண்டாம் உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை வென்ற 81ஆம் ஆண்டு நிறைவு தினத்தை ரஷ்யா இன்று கொண்டாடியது. இதற்காக தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி வரும் ரஷ்ய படையினர் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேட்டோ ஆதரவு பெற்ற படைகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த ராணுவ அணிவகுப்பில் பீரங்கிகளோ பெரிய ராணுவ தளவாடங்களோ இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு அண்மையில் பெட்ரோல் விலையை 14.92 ரூபாய் உயர்த்தியது. அதிவேக டீசல் விலை 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 415 ரூபாய்க்கும் டீசலும் 415 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலைவாசி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற்று மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கட்டணங்கள் தன்னிச்சையாக உயர்த்தப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது பாகிஸ்தான் அரசு மக்களின் பொருளாதார நிலையையும் கணக்கில் எடுத்து செயல்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேருவதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முன்னதாக கோவாவில் நடைபெற்ற கோவா மோகன் பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் ஆர் சர்ப்ரைஸ். நீ டூக்கேலயும் இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரே வா. சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s please.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
2: பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
5: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை எச்சரிக்கைகளின் விவசாயம் மீது சாத்தியமான விளைவுகள் மற்றும் தொடர்புடைய அக்ரோமேட் ஆலோசனைகள். வயலுக்கு போதிய வடிகால் வசதி வழங்க வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கர்கள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோசெஃப் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். தேயிலை பயிரில் சிவப்பு சிலந்தி பூச்சி, இளஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி, கருஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்த ஃபினாசக்யூன் 10 EC 2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது புரோஃபார்கைட்டு 57% EC 2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. வாழைப்பயிரில் 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் பயிர் பாதுகாப்புக்கு உகந்தது. காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பெயரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் வலை கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை முறையே நீலம் மஞ்சள் ஏக்கருக்கு 5 என்கிற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டயோமெத்தோயட் 2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது தயாமிக்தெக்சம் 0.2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது இமிடாக்ளோபிரிட் 0.2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கால்நடைகளை பாதுகாக்க பொதுவான அறிவுரைகள். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவ கால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 7:30.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே.

0: आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். தோட்டமும் தொழிலும்.

இன்றைய நிகழ்ச்சியில் மலைப்பகுதிகளுக்கு ஏற்ற மூலிகை தாவரங்கள் சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக மலைப்பகுதிகளுக்கு ஏற்ற மூலிகை தாவரங்கள் சாகுபடி குறித்து விவசாயி சி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர் முருகேசன்.
1: வணக்கங்க.
2: வணக்கம்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: என் பேர் மணிகண்டன். மூலிகை தாவரங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க.
1: என்னென்ன மூலிகை தாவரங்கள் இங்கே இருக்குங்க?
2: மலைப்பகுதியில் விளையக்கூடிய ஜெரோனியம், ரோஸ்மேரி, தைம், இந்த பாமரோசா, அப்புறம் லெமன் கிரேஸ், அது கூட இந்த யூகாலிப்டஸும் சைப்ரஸும் சேர்த்து பண்ணிட்டுருக்குறோங்க.
1: இது வந்து மலைப்பகுதியில் மட்டும்தான் வளரக்கூடியதுங்களா?
2: சில மூலிகை தாவரம் வந்துட்டு மலைப்பகுதியில் விளையுது, சிலது வந்துட்டு சமவெளி பகுதியிலையும் விளையக்கூடிய தாவரங்களும் இருக்குது. உதாரணமாக சொல்லப்போனால் ஜெரோனியம், ரோஸ்மேரி, தைமெல்லாம் வந்துட்டு யூகாலிப்டஸ், சைப்ரஸ் இதெல்லாம் வந்துட்டு மலைப்பகுதியில் விளையக்கூடிய மூலிகை தாவரம். மற்றது சொல்லப்போனால் இந்த பாமரோசா, லெமன் கிரேஸ் இதெல்லாம் வந்துட்டு சமவெளி பகுதியிலையும் விளையுது, மலைப்பகுதியிலையும் விளையுது. மலைப்பகுதி மட்டுமே விளையக்கூடிய தாவரங்கள் ஜெரோனியம், ரோஸ்மேரி, தைம் போன்றவை மலைப்பகுதியில் விளையுது. சமவெளி பகுதியிலையும் மலைப்பகுதியிலையும் ரெண்டுலேயும் காலநிலைக்கு ஏற்றாற் போல் விளையக்கூடியது பாமரோசா, இந்த லெமன் கிரேஸ் இதெல்லாம் சமவெளி பகுதியிலையும் விளையக்கூடியது.
1: இந்த மூலிகை தாவரங்களை எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க?
2: இப்போதைக்கு ஜெரோனியம், ரோஸ்மேரி, தைம் போன்றவை வந்துட்டு ஒவ்வொரு ஏக்கரால் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாமரோசா, லெமன் கிரேஸ் எல்லாம் வந்துட்டு குறைந்தது 3 ஏக்கர்லிருந்து 5 ஏக்கர் வரைக்கும் பண்ணோம்னா அதனுடைய பலன் கிடைக்கும்.
1: பொதுவாக அதிக அளவில் காய்கறி சாகுபடி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மூலிகை தாவரங்கள் வந்து சாகுபடி பண்ணுங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சுங்க?
2: அதாவது காய்கறி மற்றும் விவசாய விளைபொருட்களில் வந்துட்டு வனவிலங்குகள் பிரச்சனை, அப்புறம் அதனுடைய பராமரிப்புகள், வேலை அதிகம், இதிலிருந்து கொஞ்சம் மாற்றி செய்யலான்ற ஒரு முயற்சியில் தான் இது ஈடுபட்டிருந்தோம். சுலபமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாப்பிடாது, அது வந்துட்டு நாசம் செய்யாத ஒரு மூலிகை பொருட்களாக கருதப்படுகிறது. இவையெல்லாம் வனவிலங்குகிட்டிருந்து பாதுகாக்கக்கூடிய பராமரிப்பு சற்றே குறைவானதுனால இந்த வழியில் வந்தோம்.
1: காய்கறி பயிர்களை பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டு சேதப்படுத்துதுங்க, முதிச்சு சேதப்படுத்தாதுங்களா? இது
2: வனவிலங்குகள் மிதித்து அதை சேதப்படுத்துறது அதிகம் தான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சரியான வேலி பராமரிப்போட நம்ம பண்ணணும்னா அதனுடைய மிதித்தல் மட்டுமே, அது வந்துட்டு உண்ணாதுன்னு ஒழிய மிதிக்கிறதும் நாசப்படுத்துறதும் உண்டு. அதனுடைய விகிதம் கம்மி, சேதப்படுத்துவதோடைய விகிதம் கம்மி. வனவிலங்குகிட்டிருந்து சரியான முறையில் இதனை பராமரிக்கிறதுக்கு சரியான வேலி அமைத்து இதனை நடவு செய்யலாம்.
1: மூலிகை தாவரங்கள் ஆரம்பத்திலாம் எப்படி எந்த அளவுக்கு சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எந்த அளவுக்கு சாகுபடி பரப்பளவெல்லாம் இருக்குங்க?
2: மலை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் போன்ற இந்த விவசாய விளைபொருட்கள் அதிகமாக நடவு செய்து விவசாயம் செய்துட்டு இருந்தாங்க. தற்சமயம் பார்த்தா இந்த தலைமுறையில் இருக்கிற படித்த இளைஞர்கள் விவசாயம் பண்ணுறாங்க, அதனோட மலைப்பாங்கான பூமிகளில் இதை உபயோகித்து மூலிகை தாவரங்கள் நடப்பட்டு நல்ல முறையில் படித்த இளைஞர்கள் தற்சமயம் வந்துட்டு இப்போ அதிக அளவாக பண்ணுறாங்க. எல்லா கிராமங்களிலும் இது பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு வளர்ச்சினே சொல்லலாம். விவசாய விளைபொருட்களோட விவசாயமும் பண்ணுறாங்க, அதனோட இந்த மூலிகை தாவரங்களும் பயிரிட்டு நல்ல வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க.
1: காய்கறி பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் இல்லைன்னா 5-6 மாதத்தில் அதோட அறுவடை காலமாக இருக்குது. மூலிகை தாவரங்கள் வந்து நடவு பண்ணீங்க அப்படின்னா எத்தனை ஆண்டுகளில் அறுவடை பண்ணலாங்க?
2: இந்த மாதிரி மூலிகை தாவரங்கள் வளர்ப்பதனால் உள்ள லாபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை நடவு செய்யப்படின் குறைந்தது ஒரு 5

0: ஐந்து வருடம் ஆறு வருடம். உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா ஜெரோனியம் இந்த ரோஸ்மேரி தைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருடம், குறைந்தது ஆறு வருடம் அதனுடைய ஹீல்டு கிடைக்கும், விளைச்சல் கிடைக்கும். மற்றபடி யூகாலிப்டஸ் சைப்ரஸ்ங்கும் போது அது மரம் பல ஆண்டுகள் அதிலிருந்து எடுத்து நம்ம வந்துட்டு நீலகிரி தைலமாகவோ அல்லது சைப்ரஸ் தைலமாகவோ அதை நம்ம காய்ச்சி வடித்தல் முறையில் எடுத்து பயன்பெறலாம். மற்ற தாவரங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெரோனியம், ரோஸ்மேரி, தைம், பாம் ரோசா, இந்த லெமன் கிரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நடவு செய்யப்படி குறைந்தது ஐந்து வருடம் முதல் பனிரெண்டு வருடங்கள் வரை, ஒவ்வொரு தாவர வளர்ச்சி பொறுத்தளவு பனிரெண்டு வருடங்கள் வரை அதனுடைய விளைச்சலை எடுத்து லாபம் பெறலாம்.
1: நடவு பண்ணதுலேருந்து எத்தனை மாசத்துல அறுவடை பண்ணலாங்க?
0: ஜெரோனியம் பார்த்தீங்கன்னா நடவு செய்து ஆறு மாதங்கள், ரோஸ்மெரி நடவு செய்து ஒரு வருடம், தைம் இந்த பாம் ரோசாலாம் வந்துட்டு மூன்று மாதங்களே வரக்கூடியது, லெமன் கிரேஸ் அறுவடை சமயம் நான்கு மாதங்கள், முதல் அறுவடை நான்கு மாதங்கள், அடுத்ததாக 90 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்து பயன் பெறலாம்.
1: நடவு முறை எப்படி பண்ணுங்க?
0: சாதாரண முறையில் பாத்தி அமைத்து அடி உரம் இட்டு நாற்றுக்களை பதப்படுத்தி மூன்று மாதங்களில் பாக்கெட்ல வந்துட்டு அது போட்டு அதை வந்துட்டு அதுக்கு உண்டான அடி உரம் எல்லாம் இட்டு சுமார் ஒரு 4 முதல் 8 இன்ச் வரை அதை வளர்ந்தக்கூடிய நாற்றுக்களை வந்துட்டு நடவு செய்யப்பட வேண்டும்.
1: அடி உரங்கள் அப்படின்னா என்ன உரம் தேவைப்படுதுங்க?
0: இயற்கை முறையில் தாங்க இதனுடைய நடவுமுறைகள் எல்லாம் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா கோழி எச்சமும் சாணமும், மாட்டு கழிவோட சாணமும் சுமாராக ஒரு 4 முதல் 5 சென்ட் பரப்பளவில் குழி எடுத்து அதில் வந்துட்டு இந்த சாணத்தையும் கோழி எச்சத்தையும் போட்டு ஒரு வகையான புழுக்கள் ஆரம்பிக்கும் போது அதை வெளியே எடுத்து மறுபடியும் வெயிலில் காய வைத்து அதை அடி உரமாக பயன்படுத்துகிறோம்.
1: காய்கறி பயிர்களை பராமரிப்பு, மூலிகை தாவரங்கள் பராமரிப்பு எப்படி பண்ணுங்க?
0: காய்கறி சாகுபடி செய்யும்போது அதற்குண்டான செலவுகள் சற்றே அதிகம். இந்த மூலிகை தாவரங்கள் செலவுகள் கம்மின்னே சொல்லலாம். விவசாய விளைபொருட்களுக்கு தினமும் பராமரிப்பு வேலையும் ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மூலிகை தாவரங்களை பொறுத்தளவு பராமரிப்பு வேலையும் நடவு செய்த நாளிலிருந்து சற்றே குறைவுன்னு தான் சொல்லலாம், வேலை பளு கம்மின்னே சொல்லலாம். விவசாய விளைபொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறது, அடி உரம், மேலுரம், ரசாயன உரங்களெல்லாம் போட்டு தினமும் அது வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த மூலிகை தாவரங்கள் வளர்க்கும் போது நடவு செய்த நாளிலிருந்து இந்த தசகவியம், கோமயம் போன்ற பராமரிப்பு பணிகள் மட்டுமே நடைபெறும். அந்த 90வது நாளில் நமக்கு சரியான விளைச்சல் கிடைக்கும்படியாக இது அமையுது.
1: அதாவது இயற்கை முறையில் இயற்கை உரங்களை பயன்படுத்தினாலே போதுங்கிறீங்களா?
0: இந்த மூலிகை தாவரங்கள் சாகுபடியை பொறுத்தளவு இயற்கை உரங்கள் மட்டுமே போதும். இது எதற்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய மூலிகை பொருட்கள் இருந்து எடுக்கப்படும் மூலிகைகள் தரமானதாகவும் இயற்கையாகவே இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து.
1: மூலிகை தாவரங்கள் சாகுபடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கான முதலீடு குறைஞ்சளவு இருந்தால் போதும் இல்லைங்களா?
0: ஆமாம், நாற்றுகளுக்கு உண்டான செலவுகளும் அப்புறம் வந்துட்டு பூமி பராமரிப்பு, மட்டம் தட்டி விளைபொருட்களை எப்படி நடவு செய்யணும் அப்படிங்கிறது மட்டுமே செலவு ஒழிகிறே. மற்றபடி இந்த விவசாய பொருட்களோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான்.
1: மூலிகை தாவரங்களை அறுவடை பண்ணி எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: மூலிகை தாவரங்கள்னு எடுத்துட்டோம்னா இந்த ஜெரோனியம் காய்ச்சி வடித்தல் முறையில் தைலங்களாக மாற்றி அப்புறம் சந்தைப்படுத்த வேண்டியது காய்ச்சி வடித்தல் முறை. அது இந்த ஜெரோனியம் ரோஸ்மெரி கூட பண்ணலாம், தைமும் அதே மாதிரி தான், அப்புறம் பாமரோசா அப்படிங்கிறதும், இந்த லெமன் கிரேஸ் போன்றவை வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த யூகாலிப்டஸ் காய்ச்சி வடித்தல் முறையில் பாய்லரில் போட்டு அதை எடுத்துட்டு எண்ணெய்களாக மாற்றி சந்தைப்படுத்துறது இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம். இதே ரோஸ்மெரியும் தைமும் பாம்ரோசாவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இலைகளாகவே, அதாவது அந்த இலைகளாகவே எடுத்து நிழலில் காய வைத்து அதை பதப்படுத்தி அதை வந்துட்டு பொடியாக்கி அப்புறம் விற்பனை செய்கிறோம். இது எப்படின்னா உணவுப் பொருட்களுக்கும் போகுது, மூலிகை பொருட்களாகவும் வெளி சந்தையில் இது வியாபாரிகள் வாங்குறாங்க.
1: இந்த பொருட்களை சந்தைப்படுத்தணும் அப்படின்னா எங்கே விற்பனை பண்ணுறீங்க?
0: பொதுவாகவே மலை மாவட்டத்தில் நிறைய வியாபாரிகள் இருக்கிறாங்க. இந்த மூலிகை எண்ணெய்களாகவோ அல்லது மூலிகை செடிகளாகவோ, மூலிகை பூக்களாகவோ, மூலிகை பழங்களாகவோ வாங்கக்கூடிய நிறைய வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. பெரும்பாலும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சந்தைப்படுத்தி அதிக வருமானம் பெற இணையதளம் மூலியமாகவும் நிறைய ஏஜென்ட்டுகளையும் கன்சியூமர்களையும் நம்ம இணையதளம் மூலியமாக பண்ணலாம், அவங்க மூலியமாகவே கொடுக்கலாம். இணையதளம் மூலியமாக வியாபாரிகளை பிடித்து வெளியூர் சந்தையிலையோ, வெளி மாநில சந்தையிலையோ அல்லது வெளிநாட்டு சந்தைகளில் நம்மளுடைய பொருட்களை வந்துட்டு மாற்றினா நல்ல லாபம் கிடைக்கும்.
1: ஆண்டு முழுவதுமே விற்பனை பண்ணலாம்.
0: விற்பனைங்கிறது ஆண்டு முழுவதும் பண்ணலாம், கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய மாதங்களும் இருக்குது. ஃப்ளக்சுவேஷன் ரேட்டுங்க வரும், அதில் பெரும்பாலும் ஃபிக்ஸடுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன் ரேட். ஒவ்வொரு மாதங்களில் அதனுடைய தேவைக்கேற்ப விலை உயரும், விலை குறையும்.
1: காய்கறிகள்லாம் விற்பனை பண்ணுறதுக்கு மண்டிகள்லாம் இருக்குங்க, இதுக்கு வந்து தனி மண்டிகள் ஏதாவது இருக்குது?

0: இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நகரங்களிலும் வந்துட்டு இந்த மூலிகை எண்ணெய்களோ அல்லது மூலிகை செடிகளோ அல்லது இந்த மூலிகை பழங்கள் மூலிகை இலைகள் இதெல்லாம் வாங்குறதுக்குண்டான வியாபாரிகள் இருக்கிறாங்க. அது இணையதளம் மூலியமாக பார்த்துக்கலாம். அதே போல வெளிநாடுகள் ஏற்றுமதிக்கு சந்தைப்படுத்துறது ஹார்பர் மற்றும் இந்த ஏர்போர்ட் மூலியமாகவும் வெளிநாடுகளுக்கு இந்த வியாபாரம் பண்ணலாம். காய்கறி போல இதற்கு உண்டான மண்டி இதுவரை வந்ததுல இன்னும் வருங்காலத்தில் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதிகமான விளைபொருட்கள் கிடைக்கப்பெறின் மண்டிகளாகவோ அல்லது ஒரு மையங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: மூலிகை தாவரங்களுக்கு ரசாயன உரங்கள் பயன்படுத்த கூடாதுங்களா?
0: ரசாயன உரங்கள் பயன்படுத்தி மூலிகை தாவரத்தை வளர்க்கலாம். கொஞ்சம் வேகமாக இந்த 90 நாட்கள் என்பது 80 நாட்கள் கூட வேகமாக வளரக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் என்னன்னா இந்த மூலிகை தாவரங்கள் அப்படிங்கறது மருத்துவ குணங்கள் அதிகமாக கிடைக்கப்பெறுவதால் இதை வந்துட்டு இயற்கை வழி உரங்களில் இதனை சாகுபடி செய்து அறுவடை செய்து நம்ம சந்தைப்படுத்துதல் மிக சிறந்ததுன்னு சொல்வோம். என்னன்னா நிறைய மக்களுக்கு பயன்பெறும். ரசாயன உரங்களை பயன்படுத்தி கல்டிவேஷன் பண்ணலாம், பெரும்பாலும் பாதிப்பு இருக்காது. ஆனால் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்ற பட்சத்தில் இதை வந்துட்டு இயற்கை வழியில் தான் சாகுபடி செய்கிறது மிக சிறந்தது.
1: மலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தாவரங்கள் வளருது, இயற்கையாகவே சில தாவரங்கள்லாம் வருது. அதில் மூலிகை தாவரங்களும் இருக்கும் இல்லைங்களா? சாகுபடி பண்ணாத மூலிகை தாவரங்கள் அப்படின்னா என்ன இருக்குங்க?
0: இயற்கையாகவே வளரக்கூடிய மரங்கள் நீலகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா பழமரங்கள், இந்த விக்கை பழம், இந்த தவிட்டு பழம்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. இதிலெல்லாம் வந்துட்டு அபூர்வமான மூலிகைகள் நிறைந்திருக்கு. தாவரவியல் வல்லுநர்கள் வந்துட்டு அதற்கு உண்டான மருத்துவ குணங்கள் என்னென்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நெல்லிக்காய்கள் இதை வந்துட்டு தனியாக எடுத்து அதனுடைய எசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கு உண்டான மருத்துவ குணங்களை சொல்லி அதையும் சாராகவோ அல்லது பழங்களாகவோ எடுத்து வித்துடுறாங்க. மலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காடுகளில் விளையக்கூடிய நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்த பழங்களை எடுத்து அதை வந்து சாரா ஆக்கி அல்லது பழங்களோ ஆக்கி மருத்துவ குணங்கள் நிறைந்த தாவரமாக நம்ம கருதப்படுவோம். நாவல் பழங்கிற நாகப்பழம், அந்த நாவல் பழம், விக்கை பழம், இந்த தவிட்டு பழங்கள், அப்புறம் இந்த குரங்கு பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்கள் இருக்குது. பெரும்பாலும் அது அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தாலும் அந்த குரங்கு பழங்களில் வந்துட்டு அதிகமான மூலிகைகள் இருக்குது. அதையும் எடுத்து நம்ம மூலிகை மருந்தாகவோ அல்லது பழங்களாகவோ நுகர்பவர்களுக்கு கொடுத்தோம்னா அதில் உண்டான சத்துக்கள் மிக அதிகம்னு இப்போ தாவரவியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. தாவரங்களில் காவல் பழம் மூலிகை தாவரங்களாக நீலகிரி மாவட்டத்தில் கருதப்படுது.
1: மூலிகை தாவரங்களில் இதோட பயன்கள் அப்படின்னா உட்கொள்ளக்கூடிய முறை இல்லைன்னா வெளிப்பூச்சு இந்த மாதிரி பயன்கள் இருக்கு இல்லைங்களா?
0: ஆமாங்க. இப்போ உட்கொள்ளக்கூடிய மருந்துன்னா தாவரங்களில் வந்துட்டு கீரை வகைகளால் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் மூலிகை தாவரங்களாக தான் கருதப்படுகிறது. புதினா கூட இந்த 60ஆம் தலை அப்படின்னு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தை வந்துட்டு உட்கொள்ளக்கூடியது, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்றதுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் மக்களுக்கு தெரியறதில்ல, அதனுடைய உட்கொள்ளக்கூடிய மருந்து நிறைய இருக்குது. வெளிப்பூச்சி மருந்து தாங்க இந்த மூலிகை தாவரத்தில் அதிகம். உதாரணமாக சொல்லப்போனால் இந்த ஜெரோனியம், ரோஸ்மெரி, தைம், இந்த பாம் ரோசா, லெமன் கிராஸ், யூகாலிப்டஸ், சைப்ரஸ் எல்லாம் வந்துட்டு வெளிப்பூச்சாக பயன்படுத்தக்கூடிய மூலிகை தாவரங்கள்னே சொல்லலாம். இது கூட கல்டீரியா என்கிற மூலிகை தாவரமும் மலை பிரதேசங்களில் விளையுது. இந்த கல்டீரியா அப்படிங்கிறது ஒரு சிறந்த வழி நிவாரணி. இது வந்துட்டு பெரும்பாலும் நீலகிரி மலை மாவட்டத்தில் அதிகமாக பயிரிடப்பட்டு நல்ல மருந்தாக்கி எல்லா இடங்களிலும் மருத்துவமனைகளே ஆகட்டும், இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அடிபட்டதும் ஒரு மருந்து

0: இந்தியாவில் உள்ள எல்லா மாநில தலைநகர்களுக்கு ஏற்றுமதியாகுது. அது இல்லாம வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய இந்திய மூலிகை பொருட்கள் வந்துட்டு அதிகமா பயன்படுது. அர்ஜென்டா, நார்வே, ஐரோப்பா நாடுகளுக்கு இது அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்திய மூலிகை பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு மையங்கள் எல்லா நாடுகளிலும் இருக்குது. அதை வந்து விரும்புறாங்க. நம்ம அதை சரியான முறையில் இணையதளம் மூலியமாக அவர்களை கண்டறிந்து அந்த வியாபாரிகளுடன் நம்ம தொடர்பு வைத்தோம்னா இந்த மூலிகை பொருட்களை விற்பனை செய்வது மிக எளிதாகிறது.
1: மூலிகை தவிர விதைகள், நாற்றுகள் எங்கிருந்து வாங்கலாங்க?
0: பொதுவாகவே அரசாங்கம் மூலமாகவோ அல்லது தனியார் மையங்களின் மூலமாகவோ இதில் வாங்கலாம். அரசாங்கம் மூலமாகனு எம்பிடிஏன்னு சொல்வோம் இல்லைங்களா, மருத்துவ தாவர வளர்ப்பகம், இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதிலிருந்து நம்ம நாற்றுகளாகவோ அல்லது விதைகளாகவோ அல்லது மரச்செடிகளாகவோ வாங்கி நம்ம பயிரிட்டு வளர்க்கலாம். தனியார் நர்சரி மூலமாகவோ இதை நம்ம கேட்டோம்னா ஆர்டர் முறையில் அவங்க வந்துட்டு சரி செய்து தருவாங்க. பொதுவாக எம்பிடிஏல வாங்குறது ரொம்ப நல்லது.
1: மூலிகை தாவரங்கள் சாகுபடி வந்து இன்னும் எந்த அளவுக்கு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா விவசாயிகளும் இதை பத்தி தெரிஞ்சிருக்காங்களா?
0: பொதுவாகவே மூலிகை தாவரங்கள் வளர்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. மலை மாவட்டங்களில் இருக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று சேர்ந்திருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பல இளைஞர்களுக்கு, வேலையுள்ள இளைஞர்களுக்கு இப்போதும் இணையதளம் மூலியமாக எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கிராமங்களிலும் போய் சேர்ந்துருச்சானா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு விழிப்புணர்வு மாதிரி எல்லா கிராமங்களுக்கும் போய் சேரணும். மேட்டு நிலங்கள், அதாவது இதுவரை சாகுபடியோ அல்லது வேளாண் விளைபொருட்கள் செய்ய முடியாத மேட்டு நிலங்கள், தரிசு நிலங்களில் கூட இதை சாகுபடி செய்து பயன்பெறலாம். இந்த மூலிகை தாவரங்கள் சாகுபடியில் வந்துட்டு பெருத்த லாபம் இல்லைனாலும் கணிசமான அளவு கிடைக்கும். மற்ற பயிர்களில் வந்துட்டு இயற்கை சீற்றங்களால் வந்துட்டு மழை அதிகமாகவோ அல்லது மழை இல்லாத காரணங்களாகவோ நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த மூலிகை தாவர சாகுபடியை பொறுத்தளவு போதுமான அளவு கணிசமான லாபம் வருடம் முழுவதும் கிடைப்பதனால் நஷ்டம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம்.
1: இது வரைக்கும் மலைப்பகுதிகளில் என்னென்ன மூலிகை பயிர்கள்லாம் வளருது, அதை எப்படி சாகுபடி பண்ணலாம், விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு, இதை பற்றி உங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்தமைக்கு நன்றிங்க.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை மலைப்பகுதிகளுக்கு ஏற்ற மூலிகை தாவரங்கள் சாகுபடி குறித்து விவசாயி சி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். முருகேசன். இனி ஒரு கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: கறவைமாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பிற்கான பருவமழை கால மேலாண்மை யுத்திகள். கால்நடை பண்ணை தொழில்களை பொறுத்தமட்டில் சுகாதாரமான பண்ணை மேலாண்மைக்கும் கூடுதல் உற்பத்திக்கும் பொதுவாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய மேலாண்மை வழிமுறைகள் என்னவென்றால், இளம் வயதில் கால்நடைகளுக்கு தவறாது குடற்புழு நீக்கம் மேற்கொள்ளப்பட வேண்டும். கால்நடை மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசிகளை குறித்த காலத்தில் அளிக்க வேண்டும். கோடை மற்றும் மழை குளிர்காலங்களுக்கு ஏற்ப பண்ணை மேலாண்மையை மேற்கொள்ளுதல் போன்றவையாகும். கறவை மாடுகளில் பருவமழைக்கால பண்ணை மேலாண்மை வழிமுறைகள். பருவமழை காலங்களில் பண்ணையாளர்கள் மாட்டு கொட்டகையினுள் மழைநீர் ஒழுகாதவாறும் கொட்டகையை சுற்றிலும் மழைநீர் தேங்காதவாறும் நல்ல வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். கறவை மாடுகள் அதிகமாக மழையில் நனைந்தாலோ மாட்டு கொட்டகையின் தரை சகதி மற்றும் சேற்றுடன் ஈரப்பதமாக இருந்தாலோ பாலின் உற்பத்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் பாலில் இவை கலப்பதால் பாலின் தரமும் குறைய வாய்ப்பு உள்ளது. மழை நேரங்களில் கறவை மாடுகளில் மடிவீக்க நோய் தாக்கவும் வாய்ப்புகள் இருப்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் பின்பும் மடியை 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலந்த நீரில் நன்றாக கழுவிவிட்டு பின்பு உலர்ந்த துணியால் துடைத்துவிட்டு பால் கறப்பது நல்லது. கன்றுகளில் குடற்புழுக்களினால் ஏற்படும் கழிச்சல், இரத்த கழிச்சல், உடல் வளர்ச்சியின்மை ஆகியவற்றை தடுக்க எல்லா கன்றுகளுக்கும் ஆல்பெண்டசோல் அல்லது பென்பெண்டசோல் போன்ற குடற்புழு நீக்க மருந்தை 1 கிலோ உடல் எடைக்கு 5 முதல் 10 மில்லிகிராம் என்ற விகிதத்தில் மாதம் 1 முறை அளிக்க வேண்டும். மேலும் 6 மாத வயதுக்கு மேற்பட்ட எல்லா மாடுகளுக்கும் தொண்டையடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி போட வேண்டும். மாடுகளில் தீவனமாகிய வைக்கோல், அடர்த்தீவனம் ஆகியவற்றையும் மழைநீர் மற்றும் ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக ஈரமான அடர்த்தீவனம் மூலமாக பூஞ்சை நச்சு மாடுகளை தாக்க ஏதுவாகும் என்பதால் அடர்த்தீவனம் ஈரமாகாமல் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமின்றி மழைநீரை அல்லது மிக குளிர்ந்த நீரை மாடுகள் குடிக்க அனுமதித்தல் கூடாது. மழைக்கால நோய்களாகிய அடைப்பான், தொண்டையடைப்பான், சப்பை நோய், துள்ளுமாறி, மடிவீக்க நோய், எலிக்காய்ச்சல், கன்றுகளில் கழிச்சல் போன்ற நோய்களிலிருந்து மாடுகளை பாதுகாக்க உரிய தடுப்பூசிகளை அருகிலுள்ள கால்நடை மருத்துவரை அணுகி போட்டுக்கொள்வதால் கறவை மாடுகளை இத்தகைய நோய் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க முடியும். ஆடுகளில் பருவ மழைக்கால பண்ணை மேலாண்மை வழிமுறைகள். ஆட்டு பண்ணைகளை பொறுத்தமட்டில் கொட்டையை சுற்றிலும் மழைநீர் தேங்காதவாறு வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் கொசுக்கள் மற்றும் ஈக்கள் விரைவாக இனவிருத்தி செய்து பன்மடங்காக பெருகிவிடும். இவற்றின் மூலமாக 1 சில இடங்களில் நீல நாக்கு நோய், PPR எனப்படும் ஆட்டுக்கொள்ளை நோய்கள் பரவவும் வாய்ப்புகள் உண்டு. எனவே இவற்றை

0: தடுக்கும் முறையாக ஆட்டு கொட்டகையினுள் பிளீச்சிங் பவுடர் அல்லது நேர்த்த சுண்ணாம்புத்தூள் போன்ற கிருமி நாசினியை வாரம் ஓரிரு முறையாவது தெளித்துவிட வேண்டும். ஈரமான மற்றும் சொதசொதப்பான மேய்ச்சல் தரையில் ஆடுகள் மேய்வதால் ஆடுகளின் கால் குழம்புகளுக்கு இடையே சேற்றுப்புண் ஏற்பட ஏதுவாகும். இதனை தடுக்க ஆடுகளின் குழம்புகள் நனையும் வண்ணம் கொட்டகையின் நுழைவு வாயிலில் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலந்த நீரை நிரப்பி வைக்க வேண்டும். மழைக்காலங்களில் உருண்டை பொருட்களின் தாக்கம் அதிகமாக இருக்குமாகையால் எல்லா ஆடுகளுக்கும் அல்பண்டசோல், பென்பண்டசோல், லெவாமிசோல் போன்ற மருந்துகளை கொண்டு கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின்படி குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். 6 மாத வயதுக்கு மேற்பட்ட எல்லா ஆடுகளுக்கும் துள்ளுமாறி நோய்க்கான தடுப்பூசி போட வேண்டும். இளம் ஆட்டுக்குட்டிகளை மழை மற்றும் குளிர் தாக்காதவாறு மரத்தாலான சல்லடை தரையிலோ கொட்டையில் ஈரம் மற்றும் சொதசொதப்பு இல்லாத உயரமான இடத்திலோ வைத்து பாதுகாக்க வேண்டும். மழை நீரை அல்லது மிக குளிர்ந்த நீரை ஆடுகள் குடிக்க அனுமதிக்கக் கூடாது. ஆடுகளுக்கு துள்ளுமாறி நோய் தடுப்பூசி மழைக்காலத்திற்கு முன்னதாக போட வேண்டும். இதுவரை தடுப்பூசி போடாமல் இருந்தால் உடனே அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி தடுப்பூசி போடுதல் அவசியம். தகவல் களஞ்சியத்தில் இதுவரை கறவை மாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பிற்கான பருவமழைக்கால மேலாண்மை உத்திகள் குறித்த தகவல்களை கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அமைப்பில் உதவி ஆர். முருகேசன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

நேயர்களே, வாரந்தோறும் புதன்கிழமை இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், வேளாண் சார்ந்த இந்திய வனங்கள், இது போன்ற தலைப்புகளில் நிறைய தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.

அவருக்கான ஆதரவு கடிதங்களை அளித்தார். இதனிடையே தவக்கியா தலைவர் திரு விஜய் நாளை பிற்பகல் மணி 3:15 முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறனை இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு

பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வின் மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களோடு நெருங்கிய தொடர்புடைய தலைவராக சுவேந்து அதிகாரி திகழ்ந்தார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும் அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் பிரதமர் வாழ்த்தியுள்ளார். திரு சுவேந்து அதிகாரிக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 67 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ISL கால்பந்து போட்டியில் கோவா மோகன் பகான் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாகில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147-144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைதாளங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்க போறீங்க நேர்களே, உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள். உங்களது விருப்பமான நினைத்தால் இனிக்கும் அந்த அருமையான 70s and 80s இடைக்கால மனசுக்கு இதமான பாடல்களை கேட்க போகிறோம். இன்றைக்கி நேர்கள் உங்களுடைய விருப்பமாக பாடல்கள் தான் ஒழிக்கப் போகுது. நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 மற்றும் அலைபேசி எண்கள் 9344-901018 மற்றும் 9342-901018 மற்றும் 8300-1918 இந்த எண்களுக்கு நேர்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான அந்த மனசில் நின்ன நினைவில் நிற்கிற நினைத்தாலே இனிக்கிற அந்த பாடல்களை கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது விருப்பமான பாடலை தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 8300-1918 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில். ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் இணையிற முதல் நேயர் யார், என்ன பாடல் கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து?
1: நானும் நல்லா இருக்கணும் சார். நம்ம எழுதக்காட்டு மணிநேசன் சார்.
0: மணிநேயன் சொல்லுங்க, இந்த இரவு வேலையில் சூப்பரான நினைத்தாலே நிற்கிற பாடல் ஒன்று கேளுங்க பார்ப்போம்.
1: வந்து 8 மணிக்கு இப்படி ஒரு பாடல் கொண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க சார். அருமையான பாடலாக கொடுக்குறீங்க. 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி வந்து தொலைபேசி வழியை கொடுக்கறது எங்களுக்கு டபுள் சந்தோஷமா இருக்குங்க சார். எனக்கெல்லாம்
0: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தோஷம் தான் பூர்த்தி பண்றதா எங்களுடைய வேலை. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: என் நம்பர் சந்தோஷம், உங்க சந்தோஷம் சார். சிறையில் பூத சின்னமலர் வந்து வாசக்கர் பிள்ளைங்க பாட்டுங்க சார்.
0: ரொம்ப நன்றி, அழைத்தமைக்கு பாடல் கேட்கலாங்களா?
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். முதல் பாடல் ஒளிபரப்பாகவிருக்குது, இதோ உங்களுக்காக.

அருண்மொழி எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 8:13 ஆகிட்டு இருக்கிறீர்களே. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நினைத்தாலே இனிக்கிற அளவுக்கு பாடல்கள் நேயர்கள் கேட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேயர்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்த பாடலுக்கு எப்போவும் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா ஆகியோர் பாடிய பாடல் அன்புக்கு நானடிமை திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க. கேட்ட அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து வாட்ஸ்அப் அமைச்சது சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் என்ற நேயர் விருப்பம் அமைச்சிருந்தார். இரவு வணக்கம், 80s காலகட்ட மறக்க முடியாத பாடல்கள் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டு அமைச்சிருந்தாரு. ஸோ அவருக்காக அந்த பாடல் ஒளிபரப்பானது. நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யாருங்கிறது கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: பழைய போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து அசோக்குமார் பேசுறேன்.
0: வணக்கம் அசோக்குமார், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நீங்களா நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். இந்த இரவு வேலையில வந்து ஊட்டி எஃப்எம் கேட்டுட்டு அப்படியே ஜாலியா இருக்கீங்க.
1: ஆமாங்க ஐயா,
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: பயணங்கள் முடிவதிலிருந்து மணி ஓசை கேட்டு எழுந்த அந்த பாடலுங்க.
0: ரொம்ப நன்றிங்க. அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும். அதனால
0: ஓகே ஓகே, கேட்கலாங்களா?
1: கேட்கலாம். நன்றிங்க ஐயா.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இதோ

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைவில் நீங்காத இடம்பெற்ற நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் 70s and 80s ரெட்ரோ ஹிட்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடலுக்கான விருப்பம் வாட்ஸ்அப்பில் தெரிவித்த பாடல் தான் கேட்க போகிறோம். இதோ

0: இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி ஆகியோர் குரலில் எடுத்த பாடல் இடம்பெற கேட்டீங்க. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் மைசூரிலிருந்து சுரேஷ்குமார், இந்த நேரின் விருப்ப பாடல் தான் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 8:28 ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்த பாடலுக்கான விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யாருங்கிறது கேட்போம். வணக்கம்.
1: வணக்கங்க, திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: வணக்கம் ரவிச்சந்திரன், சொல்லுங்க. நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? அடுத்து
1: சிவப்பு மல்லி படத்துல இருந்துங்க, ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் என்ற பாடல்.
0: ரொம்ப நன்றி, அழைத்தமே கேட்கலாங்களா பாடல்?
1: கேட்கலாங்க, நன்றிங்க.
0: தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். உங்களது விருப்பமான பாடல் வந்துகிட்டே இருக்கு, இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8.

சங்கர் கணேஷ் இசையமைப்பில் கேஜே யேசுதாஸ் பி சுஷீலா ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் நேரலை மூலமாகவும் அதாவது ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344910018 9342910018 83001918 தொலைபேசி எண் 04-23 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 8300-19-10018 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியில். நினைத்தாலே இனிக்கும்

0: ஊட்டி லவுடேல் பகுதியிலிருந்து நந்து சித்ரா என்ற நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமாக விருப்பம் தெரிவித்த அந்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது மௌனராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. நேர்களை அடுத்த பாடலுக்கான விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு என் ஜீவன் பாடுதிலிருந்து எங்கிருந்தோ அழைத்து அந்த பாட்டு கொடுங்க.
0: இந்த இரவு வேளையில வந்து இந்த பாடல் கேட்கறதுக்கு இனிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பா சார், ரொம்ப சுகமா இருக்கும்.
0: ஓகே சார், பாடல் கேட்கலாங்களா?
1: பாடல் லதா மங்கேஷ்கர் வாய்ஸ் நல்லா இருக்கும், கேட்டு பாருங்க.
0: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாங்களா?
1: கேட்கலாம்.
0: ரொம்ப நன்றி, இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8.

0: கங்கையமரன் இசையமைப்பில் கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும்.
1: நேர்களே, இந்த வெயில் நேரத்துல கண்ணில பாக்குறது எல்லாம் சாப்பிடணும் தோணும், ஆனா வயிறு பாவம் இல்லையா? வெயிலுக்கு இதமா அதே சமயம் சத்தான சாப்பாடு எதெல்லாம்? தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிர்னி பழம்னு நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. காய்கறிகள்ல புடலங்காய், பீர்க்கங்காய் மாதிரி நீர்க்காய்களை அதிகம் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தால இந்த கோடை காலத்தை கூலா ஹேண்டில் பண்ணலாம்.

இளையராஜாவின் இசையமைப்பில் மனோ எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் நம்பரை கேட்டீங்க. சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சது கோவையிலிருந்து கர்ணா. நேர்களே, இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் இதோ.

இத்துடன் இன்றைய நினைத்தாலை இணைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஊட்டிஎஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். ஒலிக்கவிருக்கும் திரைகானத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்கள். முதல் பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்திருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடல் ராமு திரைப்படத்தில் இருந்து.

0: தொடர்வது வாழ்க்கை படகு திரைப்பட பாடல்.
1: சிரிக்கிறியே, சிரிடா கண், சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

நேர்கள் இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். இன்றைய திரைகானத்தில் கொக்கரக்கோ திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான

0: கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
2: திரைக்கணத்தின் நிறைவாக இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் KJ யேசுதாஸ், பி சுசீலா குழுவினா்.